நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் இன்ப ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 31 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 தேதி சனிக்கிழமை. இனி கோகிலத்வனி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை கோகிலத்வனி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: நடுவு நிலைமை 12 அதிகாரம் 2 குறட்பா.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகும். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் மடல் மாணிக்கம் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 சுழல் விளக்கு, தொடர்ந்து மலரும் காலை மலர். இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் உதிரம் உயிரின் உன்னதம். இரத்த வங்கியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் எஸ் பிரபாகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 டெல்லியில் நடைபெறும் உலக பூப்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிலவரம், தொடர்ந்து இருப்பிட பாடல்கள். ஆசை என்னை அறிந்தால் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள். 11:30 ஸ்டம்ப்ட். 12:10 மங்கையர் உலகத்தில் நான் ரசித்த சென்னை. 12:50 பாப்கார்னர். 1:00 மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மருத்துவ குணம் கொண்ட வாழை ரகங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் MS சரஸ்வதி அவர்கள். 2:30 மணிமலரில் பல்சுவை நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சாவூர் திருக்கானூர்பட்டி

0: ஏஞ்சல்ஸ் ஆன் த எர்த் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து கதை எனும் தேவதை. இசைத்தூரல் வரும் 3 மணிக்கு. 4 மணிக்கு திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு. மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 சயின்ஸ் பீடியா. 7:25 உழவர் உலகம். ஊடுபயிர் கூட கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் யு திருநாவுக்கரசு அவர்கள். தொடர்ந்து கால்நடைகளுக்கான வரப்பிரசாதம் அசோலா ஊறுகாய்ப்புல் உரையாடல். 8:05 வரும் இரவு இசை இனிமை. ஒன்பது 15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 8 மணிக்கு நம்ம மெட்ராஸ், நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். 9 மணிக்கு அரங்கிசையில் மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு, ஆர் ராகுல் வயலின், மேலகாவேரி கே பாலாஜி மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் மோர்சிங். பகல் 12:10 சங்கீத சாரலில் CM சிவஞானவதி அவர்களின் பன்னிசை பாடல்கள், என் சி மாதவ் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திமடல். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. 9:15 ஸ்பாட்லைட். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயாஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று தொடங்க உள்ளது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டுப்பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. வறட்சி நிவாரணம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவிக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25 தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ESI மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27 தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜூலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.
2: தீர்த்தக்கரை.

0: will take place tomorrow. The meetings will be chaired by Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandaviya with the Minister of State for Youth Affairs and Sports, Raksha Khatse, also participating. According to the Ministry of Youth Affairs and Sports, the Youth Ministers meeting will focus on strengthening cooperation in youth development and empowerment with discussions on education, skill development, entrepreneurship, well-being and sustainable development. India and the UK have agreed to expand bilateral exchanges between the armed forces of the two countries through joint exercises, training and capacity building, as both sides held a key dialogue in Delhi. Defence Secretary Rajesh Kumar Singh co-chaired the 25th India-UK Defence Consultative Group DCG meeting with the Permanent Under Secretary for Defence of UK Jeremy Pocklington in the national capital. India and Nepal reviewed the entire spectrum of bilateral cooperation and reaffirmed their commitment to strengthening cooperation on border management and security. The discussion came up during the 14th meeting of the India-Nepal Joint Working Group, which concluded in Dehradun yesterday. Joint Secretary BM1 in the Union Home Ministry, Pausumi Basu, led the Indian delegation at the meeting. Senior Bangladesh Nationalist Party BNP leader and party stalwart Mirza Fakhrul Islam Alamgir was sworn in as the 23rd president of Bangladesh at a ceremony held at Bonga Bhavan in Dhaka yesterday. In the BWF Badminton World Championships, the Indian women's doubles pair of Teresa Jolly and Gayatri Gopichand will take on top seeds Liu Shengshu and Tang Ning of China in the semi-finals at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi today. Ace Indian javelin thrower Neeraj Chopra finished second at the Lausanne Diamond League with the season best throw of 88.05 meter, just 9 centimeters behind Sri Lanka's Ramesh Tharanga Pathirage, who won with 88.14 meter. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள்.
3: மானம் என்பது மாந்த பிறப்பிற்குரிய மாண்புகளில் ஒன்றான தன்மதிப்பாகும். அது ஒருபோதும் தன் நிலைமையிலிருந்து தாழாமையும் தெய்வகதியால் தாழ்வு வந்தபோது வாழாமையுமாகும். எந்நிலையிலும் தளராத மனத்தின்மை உடைமையால் மானம் பேராண்மை என்றும் பேசப்படும். இதனை திருவள்ளுவர் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்றார். மேலும் நாலடியாரில் வரும் கருத்தும் மானத்தை சிறப்பித்து கூறும். எரிமண்டி காண தலைப்பட்ட தீப்போல் கனலுமே மானமுடையார் மனம் என்பன அவ்வரிகள். சங்ககாலத்து சேரவேந்தருள் சேரமான் கணக்கால் இரும்பொறை மிக்க போர்வன்மையும் பெரும்படையும் பெருமையும் உடையவன். இரும்பொறையின் காலத்தில் சோழ நாட்டில் சோழன் செங்கனான் ஆட்சி புரிந்தான். கால ஓட்டத்தில் சேரமான் கணக்கால் இரும்பொறைக்கும் சோழன் கோச்செங்கனானுக்கும் எவ்வகையிலோ பகைமை உண்டாகிவிட்டது. செங்கனான் பெரும்படை கொண்டு பாண்டி நாடு கடந்து குட்டநாட்டு கழுமலம் என்னும் ஊரை வளைத்து கொண்டு போர் செய்தான். கணக்கால் இரும்பரையும் சளைக்காமல் போர் செய்தான். ஒத்த வீரமுடைய இருவர் போரிட்டால் என்னென்ன நிகழுமோ அத்தனையும் நிகழ்ந்தன. இறுதியில் போர்ப்புறத்திலே செங்கனான் இரும்பொறையை வென்று கைப்பற்றி கால் விளங்கிட்டு கொண்டு வந்து குடவாயிற்கோட்டத்தில் சிறையில் அடைத்தான். சேரநாட்டில் வாழ்ந்த பொய்கையார் என்ற நல்லிசைப்புலவர் சேரமான்பால் பேரன்புடையவர். இரும்புறையை திரளரும் தானே புறையன் என்று சிறப்பித்து பாடியவர். சேரமான் சோழன் செங்கனானுக்கு தோற்று குடவாயிற்கோட்டத்தில் சிறைப்பட்டுள்ளான் என்ற செய்தி அறிந்து மிகவும் துன்பப்பட்டார். சேரமான் என்னாவானோ என்று அஞ்சி விரைந்து சோழ நாடு அடைந்து மன்னன் செங்கனானைக் கண்டார். புலவர் பொய்கையாரின் புகழை அறிந்திருந்த மன்னன் சிறப்பாக அவரை வரவேற்று மகிழ்ந்தான். புலவர் களவடி 40 என்ற நூலை இயற்றியிருந்ததை சோழனிடம் வழங்கினார். சோழன் பொன்னும் பொருளும் தர முயன்றபோது இத்தகைய பரிசில் வேண்டி நான் வரவில்லை. சேர நாட்டில் அரசு காவல் இல்லாமல் துன்பப்படும் மக்களுக்காக சேரநாட்டு வேந்தன் கணக்கால் இரும்புறையை பெறுதலைக் காட்டிலும் யான் எதுவும் விரும்பவில்லை. ஆதலின் அவனையே எனக்கு தரு

0: என்றார். அவரது ஆழமான அன்பினைக் கண்டு வியந்து, அவ்வாறே ஆகட்டும் என்று சேரமானை சிறைவீடு செய்ய ஆணை பிறப்பித்தான். செங்கனானது சிறைவீட்டு ஆணை உறையூரிலிருந்து குடவாயிற்கோட்டம் சென்று சேருமுன் அங்கே வேறொன்று நிகழ்ந்து விட்டது. சிறையில் இருந்த சேரமான் சிறைக்காவலர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் தரக் கோரினான். அவர்களோ சேரனது வேண்டுகோளை மதிக்காமல் காலந்தாழ்த்தி தண்ணீர் கொண்டு வந்து தந்தனர். அந்த நீரை அருந்தாமல் கையில் வைத்து கொண்டே இருந்தான் சேரன். அவர்களது செயல் சேரனுக்கு பெருந்துன்பம் விளைத்தது. அவனது மனம் பற்பல எண்ணி சுழன்றது. வீரமும் மானமும் வீறு கொண்டு எழுந்தன. ஓர் ஓலை நறுக்கெடுத்து குழபிறப்பினும் உந்தடி பிறப்பினும் என்று தொடங்கி இன்மொரோ இவ்வுலகத்தானே என்ற பாட்டை எழுதி முடித்தான். மன்னர்குடியிலே குழந்தை இறந்து பிறந்தாலும் அவற்றை வாளால் கீறியே புதைப்பர். பகைவரது வாளால் சாவாது போயினேன் என்றும் சங்கிலியால் நாய் போல கட்டி வைத்து துன்புறுத்தி சிறையில் இட்டனரே என்றும் சிறைக்காவலர் உதவியால் காலந்தாழ்த்து வந்த தண்ணீரை இறந்து உண்ணமாட்டேன் என்றும் மன வலிமையின்றி வேட்கை தாளாது என்னைப் போல தாமே இறந்து உண்பவரையும் இவ்வுலகில் அரசரெனப் போற்றிக் கொள்வார்களோ என்பது அப்பாடலின் கருத்து. சேரமான் அரசர்களுக்கு மானத்தின் மிக்க அரணும் பொருளும் இன்பமும் இல்லை என்று கூறி கண்களில் கண்ணீர் ஆறாகப் பெருக உடல் ஒருபால் நடுங்கித் துடிக்க அவன் உயிரும் அவன் உடலை விட்டு நீங்கி எங்கோ ஒளிந்து போயிற்று. சிறிது நேரத்தில் புலவர் பொய்கையாரும் அதிகாரிகளும் வந்து பார்க்க சேரமான் உயிர் நீங்கிய நிலையில் உறங்குவது போல கிடந்தான். சேரமானின் பாடலையும் அவனது உடலையும் கண்ட பொய்கையார் மானம் போற்றிய மன்னனே என்று பீரிட்டு அழுதார். அவன் பாடலை எதிர்காலம் அறிய பாதுகாத்து வைத்தார். சேரமான் புகழ் ஓங்குக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

கடவுள் ஒவ்வொரு பறவைக்கும் அதோட உணவை கொடுக்கறாரு. ஆனால் அந்த உணவை அதோட கூட்டுக்குள்ளே வைக்கிறதில்ல. யானைகள் வாழ்கிற பூமியில் தான் எறும்புகளும் வாழுது. பூனைகள் வாழ்கிற வீடுகளில் தான் எலிகளும் வாழுது. பாம்புகள் வாழ்கிற வயல்களில் தான் தவளைகளும் வாழுது. வாழ்க்கைங்கிறது போராடி ஜெயிக்கிறது தான். நமக்குன்னு ஒரு வழியை கடவுள் கண்டிப்பாக வச்சுருப்பார். அந்த வழியில் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு நடந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராகும் பாடல் கேட்கலாம். சி சரோஜா, சி லலிதா குரல்களில்.

நேரம் 6:26. நாம் இணைந்திருக்கிறோம் இறைமனம் கமிழும் ஆனந்த ராகத்தோடு. பாடல் கேட்கலாம் பிரியா பிரகாஷ் குரலில்.

திருச்சி மணப்பாறை வட்டம் வீரப்பூர் ஸ்ரீ வெள்ளியங்கிரி ஆண்டவர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8:30 க்கு இரண்டாம் கால யாக

அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8:30 இரண்டாம் கால யாக ருத்ரஜபம் ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதனை, மாலை 6:00 மூன்றாம் கால யாக பூஜை தீபாராதனை நடைபெறும். ஆனந்த ராகத்தில் இனி சந்திரிகா மல்லிகா பாடியிருக்கும் பாடல்

0: இதுவரை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 5 சனிக்கிழமை. இப்போது மடல் மாணிக்கம்.
2: அன்புள்ள புருஷோத்தம ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கிராமத்துல நல்லவர்களை நிறைய உதவி செய்பவர்களை இவரு தானம் தர்மம் செய்யறவரு, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு அப்படின்னு பெருமையோடு சொல்லுவாங்க. தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தானம் என்றால்

0: தன்னுடைய பொருளை இன்னொருத்தருக்கு அள்ளி தருவது. தர்மம் என்பது தனக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயத்தை தேவைப்படுவோருக்கு தெரிவித்து பயனடைய செய்வது. ஆன்மீக தத்துவங்கள், மருத்துவ ரகசியம், வாழ்க்கை அனுபவங்களை பிரதிபலன் பார்க்காமல் சொல்லிக் கொடுப்பதுதான் தர்மம். அதுவும் தேவையறிந்துதான் தரணும். இதுபோல் உங்ககிட்ட இருந்து பெற்ற தர்மத்தை அவர் நல்ல வழியில் பயன்படுத்தினா உங்களுக்கு புண்ணியம் சேரும். இந்த மாதிரியான புண்ணிய காரியங்களை நமது வாழ்நாளில் செய்யணும். ஏதாவது ஒரு வகையில் நல்ல பணிகளை நமது கிராமத்துக்கு, நமது நாட்டுக்கு, நமது மக்களுக்கு செய்யணும். காத்தடி காலம், பருவ மழை காலம், மரங்கள்லேருந்து பழங்கள் விதைகள் கீழே விடும், உதிரும். வேம்பு, புங்கன் மாதிரியான நாட்டு மரங்களின் விதைகளை சேகரம் செய்து நாற்று உற்பத்தி செய்யலாம். மழை பெய்தவுடன் கன்றுகளை நட்டு மரமாக்கலாம். அதுக்கு இது சரியான தருணம். புருஷோத்தமன் ஐயா, மரம் நமக்கு வரம். மரங்கள் இருந்தால் மழை வரும். மரம் இல்லாததுனால தான் ரொம்ப சிரமப்படுறோம். கிடைக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். நெல் சாகுபடி செய்ய வேண்டிய வயல்களில் பச்சை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. டெல்டா பகுதியில் இதை நேரடியாக பார்க்க முடியுது. டெல்டா பகுதியில் திருவாரூர் மாவட்டம் ஒரு வித்தியாசமான மாவட்டம். முழுக்க முழுக்க நெற்பயிரையே நம்பி இருக்கும் மாவட்டம். மேல் பகுதியில் தஞ்சாவூர், கீழ்ப்பகுதியில் நாகப்பட்டினம். இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த மாவட்டம் வேற எந்த பயிருக்கும் போக முடியாதுன்னு இருந்தது. ஆனால் மாவட்ட நிர்வாகம், பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள், வேளாண் அறிவியல் நிலையம் இவர்கள்லாம் சேர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக பயிற்சியெல்லாம் கொடுத்து இப்போ நிறைய விவசாயிகள் தங்களுடைய நஞ்சை நிலத்தில் மல்பரி பயிர் சாகுபடி செய்திருக்கிறாங்க. நெல்லுக்கு தேவைப்படும் தண்ணியில் நாளில் ஒரு பங்கு இருந்தால் போதும் மல்பரி சாகுபடிக்கு. அதுவும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொள்ளலாம். நன்னிலம், குடவாசல், நீடாமங்கலம் வட்டாரங்களில் மல்பரி செடிகளை நட்டிருக்காங்க. இந்த பரப்பு இன்னும் உயரணும். சுமாரா ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை மானிய உதவியும் கிடைக்குது. பட்டு வளர்ச்சித்துறையின் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் கிடைக்குது. ஒரு விவசாயி 15-20 நாளைக்கு ஒரு முறை 30,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஒரு முறை மல்பரி செடிகளை நட்டுட்டா 30 வருடங்கள் வரை அந்த நிலத்துல அந்த பயிர் இருக்கும், இருக்கலாம். இது டெல்டா பகுதிக்கு மட்டும் இல்ல, எந்த பகுதியிலெல்லாம் தண்ணீர் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான மாற்று சிந்தனை உருவாகணும். புருஷோத்தமன் ஐயா, இப்படி ஏதாவது மாற்றி யோசித்து செய்தால்தான் நஷ்டம் ஏற்படாம நம்மளை நாம பாதுகாத்துக்கலாம். நெல் தான் பிரதான பயிர். நெல் சாகுபடிக்கு தண்ணி கிடைக்கலன்னா சோம்பி உட்காந்துருக்க முடியுமா? சிந்தித்து செயல்படணும், மாத்தி யோசிக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்
1: நிகழ்ச்சியில் இதுவரை மடல் மாணிக்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து முசிறி வட்டார வேளாண் பெருமக்கள் கவனத்திற்கு, தற்போது நடப்பு மாதம் முதல் வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை விதைப்பு செய்யப்படும் ஒருபோக நெல் சாகுபடி பருவமான சம்பா பருவம் துவங்கியுள்ளது. இந்த பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகமான ஆடுதுறை 54 என்ற நெல் ரகம் தற்போது முசிறி புலிவளம் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருப்பு வைக்கப்பட்டு சம்பா பருவ நெல் விதை விநியோக திட்டத்தின் கீழ் 1 கிலோ விதைக்கு 50% மானியம், அதிகபட்சமாக கிலோவிற்கு 20 ரூபாய் வீதம் மானியத்தில் வழங்கப்பட உள்ளது. ஆடுதுறை 54 நெல் ரகமானது ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கடந்த 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் தரவல சன்ன ரகமாகும். இந்த ரகம் வெள்ளை பொன்னி நெல் ரகத்திற்கு மாற்றாக வெளியிடப்பட்ட ரகம். இந்த ரகம் மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, பனஸ்கத்தி என்ற ரகங்களின் கலப்பின் மூலம் உருவாக்கப்பட்டது. இதன் வயது 130 முதல் 135 நாட்கள் ஆகும். வெள்ளை பொன்னி நெல் போல நன்கு உயரமாக வளரக்கூடிய ரகமாகும். இதன் கதிர் மிக நீளமாக இருக்கும். சராசரியாக 30 சென்டிமீட்டர் நீளமும் 350 மணிகள் வரை கொண்டு இருக்கும். கதிர் வெளிவரும் சமயங்களில் பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்ப குறைந்த அளவு தலைச்சத்து உரங்களை பரிந்துரை செய்யப்படும் சாம்பல் சத்து உரத்துடன் கலந்து இட வேண்டும். அதிக வைக்கோல் மகசூல் தரவல்லது. மத்திய சன்ன வகை அரிசியை உடைய இந்த நெல் ரகம் குலை நோய், குருத்து பூச்சிக்கு மிகவும் எதிர்ப்பு திறன் உடையது. அதிகபட்சமாக ஏக்கருக்கு 2522 கிலோ நெல் மகசூல் கொடுக்கக்கூடியது. ஆகவே வேளாண் பெருமக்கள் முசிறி வட்டார வேளாண்மை ஈன இயக்குனர் அவர்களை

தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி இயக்ககத்தில் ஒரு ஆண்டுக்கான வேளாண் இடுபொருட்கள் பட்டய படிப்பிற்கான சேர்க்கை ஆரம்பமாக உள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வியடைந்தவர்களும் இந்த படிப்பில் சேர்ந்து பயன்பெறலாம். 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். பயிற்சி கட்டணம் 25,000 ரூபாய். பயிற்று மொழி தமிழ் மொழியில் இருக்கும். பயிற்சியானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். பயிற்சியில் சேர விரும்புவோர் www.tnau.ac.in/odl என்ற இணையதளத்திலோ அல்லது 0422 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 66 11 229 மற்றொரு எண் 94 42 11 10 48 எண்கள் மீண்டும் ஒருமுறை 0422 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 62 11 229 மற்றொரு எண் 94 42 11 10 48 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கால்நடை வளர்ப்போரே, கறவை மாடுகள் அதிக வெப்பநிலை காரணமாக வெப்ப அயர்ச்சிக்கு ஆளாகின்றன. வெயில் அதிகம் உள்ள நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. அவ்வப்போது மழை பெய்வதால் குளிர்ந்த நேரங்களில் கறவை மாடுகளுக்கு போதுமான அளவு அடர்த்தீவனம் கொடுக்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 100 கிராம் என்ற அளவில் மாவுச்சத்து பொருட்களான மக்காச்சோளம், கம்பு, சோளம் போன்ற தானியங்களை அரைத்து கலப்பு தீவனத்துடன் கலந்து கொடுப்பதால் பாலில் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை அதிகரிக்க முடியும். நாள் முழுவதும் நல்ல தரமான குடிநீர் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். வெயில் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். மேலும் குறைந்த காற்றோட்டமுள்ள அஸ்பஸ்டாஸ் அட்டை வீடுகளில் கால்நடைகளை வெயில் அதிகமுள்ள நேரங்களில் கட்டுவதை விட நல்ல காற்றோட்டமுள்ள மர நிழலில் கட்டுவது வெயிலினால் ஏற்படும் வெப்ப அயர்ச்சியை குறைக்க உதவும். எனவே வெப்பம் குறைவாக உள்ள அதிகாலை பொழுதில் கறவை மாடுகள் எருமைகளில் சினைப்பருவத்திற்கான அறிகுறிகளை உற்று கவனித்து தவறாமல் சினை ஊசி போடுமாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மருத்துவ குணம் கொண்ட வாழை ரகங்கள் நேர்முகம். பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் MS சரஸ்வதி அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் ஊடுபயிர் கூட கோழி வளர்ப்பு நேர்முகம். பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் யூ திருநாவுக்கரசு அவர்கள். தொடர்ந்து கால்நடைகளுக்கான வரப்பிரசாதம் அசோலா ஊறுகாய்ப்புல் உரையாடல். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்ளும்.

0: வருகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக விரைவான வளர்ச்சியும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார சவால்கள் மற்றும் நெருக்கடிகள் நிலவி வரும் சூழ்நிலையில் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச செலாவணி நிதியம் இதனை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா எப்போதும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைந்து பயணிக்கும் கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், சுற்றுலாத்துறையால் பெருநகரங்கள் தாண்டி சிறுநகரங்கள் மற்றும் கிராமங்கள், தொலைதூர பகுதிகளும் பொருளாதார வளர்ச்சியடையும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக உணவு மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், பொறுப்பான சுற்றுலா முறைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் முடிந்த பின்னரே நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுக்கு நிதி சுமை இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நல்லாட்சி ஊழல் தடுப்பு மற்றும் லோக் ஆயுக்தா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களின் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நுகர்வோர் மன்றங்கள் செயல்படுவதைப் போன்று ஒவ்வொரு ஊரிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஊழல் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலை தடுப்பதில் அரசு அலுவலர்களின் பணி முக்கியமானது என்றும் திரு ராம்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒப்பந்த புள்ளியில் 10 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும், குறைந்த விலைப்புள்ளி அளித்த 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டாலும், ஜூன் மாதத்திலிருந்து பிறந்த குழந்தைகளும் தாய்மார்களும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவைக்க அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் விளைவாக மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சினையில் ஒருமித்த கருத்து உருவானால் வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் தவைக்க அரசு செயல்பட வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். காசநோய் இல்லாத இந்தியாவை

0: மாக்கும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் நோக்கில் அந்நோயை கண்டறியும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டதாக மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார்.
1: காசநோய் இல்லாத ஊராட்சியாக வத்தல்மலையை அறிவிக்கும் பொருட்டு காசநோய் கண்டறியும் முகாம் 2026 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் அனைத்து குக்கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடமாடும் காசநோய் கண்டறியும் வாகனத்தின் மூலமாக நுண்கதிர் கருவியின் மூலமாக 1500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நெஞ்சு படம் எடுத்து அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிந்து அதில் மொத்தம் 72 நபர்களுக்கு சரி பரிசோதனை செய்தோம். யாருக்குமே டிபி வந்து கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. ஸோ பி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த இதில் டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு சிறப்பான செயலை தேசிய காசநோய் திட்டத்தின் கீழாக நம்ம இதை சிறப்பாக செய்ய முடிஞ்சது.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மைசூரில் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டு பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள தினையாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 350 கிலோ போதைப் பொருட்களை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் நெதர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
3: மலர்கிறது நாள் மலர். இன்று ஆகஸ்ட் 22.
4: நவீன ஹிந்தி இலக்கியத்தின் குறிப்பிடத்தக்க நகைச்சுவை எழுத்தாளர் ஹரிசங்கர் பர்சாய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1922. எளிமையானவைகளையும் நகைச்சுவை கலந்து விவரித்து எடுத்துரைப்பது இவருக்கே உரிய தனிச்சிறப்பு. விக்லாங் ஸ்ரத்தா கா தௌர் என்ற இவரின் படைப்பு 1982 சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. தோனாக் வாலே லோக், கிராந்திகாரி கீ கதா போன்ற இவரின் படைப்புகள் அதிகம் பேசப்பட்டவை.

சமூக ஆர்வலர் ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானடே நினைவு நாள் இன்று. ஆண்டு 1982 தன்னலமற்ற சேவைக்கு தன்னை அர்ப்பணித்தவர். சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். அதன் தாக்கத்தால் ரைசிங் கால் டு ஹிந்து நேஷன் என்ற நூலை எழுதினார். 1892 டிசம்பர் மாதம் சுவாமி விவேகானந்தர் 3 நாட்கள் அமர்ந்து தியானம் செய்த கன்னியாகுமரி கடற்பாறையில் நினைவிடம் அமைக்க எண்ணி அந்த உன்னத பணியினை செய்து முடித்தார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பக்தவத்சலம் ஏக்நாத் ஜி ஒரு அஜாத சத்ரு என்று பாராட்டியுள்ளார். ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று இவரின் நூல் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. விவேகானந்தர் பாறைக்கு அருகிலுள்ள மற்றொரு பாறையில் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவருக்கு பிரம்மாண்ட சிலை அமைக்கவும் காரணமாகியிருந்தார். பொது வாழ்வையே ஒரு வேள்வியாக நினைத்து வாழ்ந்தவர் ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானடே. மக்களின் ஓவியர், தெய்வீக ஓவியர் என்று புகழப்பட்ட சர்தார் ஷோபா சிங் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1986 முதலில் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் குதிரைப்படை வீரராக பணியாற்றிய இவர் அப்பணியிலிருந்து விலகி 1926 ஓவியக்கூடத்தை தொடங்கி பல ஓவியங்களையும் சிலைகளையும் வடிவமைத்து புகழ்பெற்றவர். பாரசீக கவிஞர் உமர் கையாமின் படைப்புகளை ஓவியமாக தீட்டியவர். ஹிமாச்சல பிரதேச மணப்பெண்களின் ஓவியங்களை மிகவும் அழகாக வரைந்து புகழ்பெற்றவர். போர்ட்ரேட் ஓவியங்களை வரைவதில் சிறந்து விளங்கிய இவருக்கு பல விருதுகளும் பாராட்டுகளும் கிடைத்தன. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பெயிண்டர் ஆஃப் த பீப்புள் என்ற ஆவணப்படத்தை வெளியிட்டு சிறப்பித்தது. இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது அளித்து பாராட்டியது. இன்று சென்னை தினம். சென்னை இப்பெயரை கேட்டாலே இனம் புரியாத ஒருவித ஈர்ப்பு மனதில் ஒட்டிக்கொள்கிறது. பெருநகருக்கு உரிய பரபரப்பு, மிக அதிக மக்கள் தொகை, வாகன நெரிசல், பலதரப்பட்ட கலாச்சாரம் என்று வழக்கமான அடையாளங்களை தாண்டி சென்னையின் பரிணாமமும் பரிமாணமும் ரசிக்கத்தக்கவை, வியப்புக்குரியவை. அஹிம்சையின் வலிமையை உலகுக்கு உணர்த்திய அண்ணல் காந்தி சத்தியாகிரக ஒலியை எழுப்பிய இடம், முதன் முதலில் மதுவிலக்கு அமலாக்கப்பட்ட இடம் என சரித்திர புகழ் வாய்ந்த சம்பவங்களும் நிகழ்வுகளும் சென்னையில் நடந்தேறியுள்ளன. ஆங்கிலேயர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடத்தை தமர்லா வெங்கடப்ப நாயக்கரிடமிருந்து வாங்கிய ஆகஸ்ட் 22 சென்னை தினமாக கொண்டாடி வருகின்றோம். பெருநகரத்தின் பெருமிதம் மிக்க வரலாற்றை பகிர்ந்து கொள்வோம், கொண்டாடுவோம் சென்னையை, நம் பெருமையை.

0: நறுமணம் வீசி வந்தது. நாள் மலர்
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். இனி சுழல் விளக்கு.
2: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்க இருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
3: சுதந்திர தினம் என்பது மற்றொரு கொண்டாட்டமோ ஒரு நாள் கடைபிடித்து மறந்துவிடுகிற பண்டிகையோ அல்ல. அது ஒரு தலைமுறை தன் பொறுப்புகளையும் கடமைகளையும் கனவுகளையும் இன்னொரு தலைமுறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு. இரு நூற்றாண்டுகள் அந்நியரின் பிடியில் சிக்கி தவித்து பல நூறு பேரின் உயிர் தியாகத்தாலும் போராட்டங்களாலும் விடுதலை பெற்ற இந்தியா தனது சுதந்திர நூற்றாண்டை நெருங்கப் போகிற தருணம். இப்போது நாம் மிகுந்த பொறுப்புணர்வோடு ஒருங்கிணைந்து தேசத்தை மேலும் பல கட்டங்களுக்கு முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு உள்ளது. இந்த பொறுப்புணர்வைத்தான் பிரதமரின் 80வது சுதந்திர தின உரை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டுகிறது. நாடு முழுவதும் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 80வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.

இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி தொடர்ச்சியாக தனது 13வது சுதந்திர தின உரையை ஆற்றினார். தில்லி செங்கோட்டையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சுதந்திர தின விழாவின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அணியும் தலைப்பாகைகள் அவரது தனித்துவமான அடையாளமாக மாறிவிட்டன. சுதந்திர தினத்தன்று பிரதமர் அணியும் தலைப்பாகைகளே தேசத்தின் ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் குறிக்கும் வகையில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் இந்த சூழலில் இந்த சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் ஆற்றிய உரை அதற்கு பல மடங்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இன்று ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி, ஒவ்வொருவர் மனதிலும் தேசிய கொடி உள்ளது. இந்த சுதந்திர தினத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய மகாத்மா காந்தி மற்றும் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் புரட்சியாளர்களுக்கு நான் எனது அஞ்சலியை செலுத்துகிறேன். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். சுதந்திரத்திற்கு பிறகு செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து வந்தே மாதரம் பாடல் எதிரொலிக்கும் தருணம் இது. புதிய தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு தேசம் உற்சாகத்துடனும் ஆர்வமுடனும் முன்னேறி வருகிறது என்று பெருமிதத்தோடு தெரிவித்த பிரதமர், 2047 வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற பெரிய கனவை இந்தியா கொண்டுள்ளது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு வளர்ந்த நாடாக மாற தீர்மானிக்கும் போது அது நமது துணிச்சலின் அடையாளமாக அமைகிறது. உலகம் நம்மை மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறது. கடந்த 12 பாதுகாப்புத்துறை உற்பத்தி 4 கதர் மற்றும் கிராம தொழில்துறை உற்பத்தி 5 மின்னணு சாதன உற்பத்தி 7 அதிகரித்துள்ளன. செல்போன் உற்பத்தி 33%, டிஜிட்டல் பரிவர்த்தனை 100% வளர்ச்சியடைந்துள்ளன. சிறிய கனவுகள் இனி போதாது, நாம் பெரிய கனவுகளை காண வேண்டும். ஏனெனில் பெரிய கனவுகள் நமது சிந்தனையை விரிவுபடுத்தி நமது தொலைநோக்கு பார்வையின் எல்லையை அகலமாக்குகின்றன. நமது உறுதிப்பாடு அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடு உறுதியாக இருக்கும்போது சிரமங்கள் மற்றும் பேரிடர்களுக்கு மத்தியிலும் கூட முன்னேறுவதற்கான வழியை உருவாக்கும் திறன் இயல்பாகவே உருவாகிறது என்று சூளுரைத்தார் பிரதமர். சுதந்திரம் அடைந்து 100 நிறைவடையும் போது, அதாவது 2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதே நமது தொலைநோக்கு பார்வை. நாம் அதை அடைய வேண்டும். நமது 140 மக்களின் கூட்டு முயற்சியாலும் அயராத உழைப்பு மனப்பான்மையாலும் இந்த இலக்கு எட்டப்படும். பிரதமர் நமது கடந்த கால நிலையையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. அவற்றோடு ஒப்பிடும்போது இன்று நாம் பெற்றுள்ள வளர்ச்சியும் கடந்து வந்திருக்கிற தூரமும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக விளங்கும். நாடு சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திரம் பல கனவுகளுடன் கூடியதாக இருந்தது. இருப்பினும் நம்மால் போதுமான வேகத்தையோ அல்லது உத்வேகத்தையோ பெற முடியவில்லை. கடந்த 12 இந்தியா புதிய உத்வேகத்தை பெற்றுள்ளது. நாம் மிக வேகமாக முன்னேறி வருகிறோம். நமது 140 மக்களின் உறுதிப்பாடு எத்தகையது என்றால், நமது கூட்டு தீர்மானத்தையும் திறனையும் இனி எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சாமானிய மக்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு இதே தீவிரத்துடன் பணியாற்றியுள்ளது. முன்பை விட சராசரியாக 15 வேகத்தில் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை வழங்கியுள்ளோம். முந்தைய ஆண்டு வேகத்தை விட 6 வேகத்தில் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏழைகளுக்கான கழிப்பறைகளை 4 வேகத்திலும், பின்தங்கிய பிரிவினருக்கு வீடுகளை 3 வேகத்திலும் கட்டிக் கொடுத்துள்ளோம். நிர்வாகத்திலும் நாடு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. 1000 விதிமுறைகள் நடைமுறைகள் நீக்கப்பட்டுள்ளன. காலாவதியான 100 சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளன. நவீன உள்கட்டமைப்பை உருவாக்க மெட்ரோ ரயில் வலைப்பின்னல்களை விரிவுபடுத்தினோம். பொது போக்குவரத்து அமைப்பை வலுப்படுத்தினோம். இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட வேகம் மற்றும் அளவு ஆகியவை சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக காணப்பட்ட ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கின்றன. இவை அனைத்தும் கடந்த 10 நிகழ்ந்தவை. பிரதமரின் உரையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களில் ஒன்று சப்த தாரா என்ற 7 சார்ந்த வளர்ச்சி பார்வை. உற்பத்தி, விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை, உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, பசுமை மற்றும் நீல பொருளாதாரம், இந்தியாவின் மின்சக்தி ஆகிய 7 இந்தியா புதிய உயரத்தை அடைய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். இந்தியாவை வெறும் உலக சந்தையாக வைத்திருக்க

0: அமல் உலகத்திற்கான உற்பத்தி மற்றும் புதுமை மையமாக மாற்ற வேண்டும் என்பது இதில் முக்கியமான கருத்து. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், விண்வெளி, ரொபாட்டிக்ஸ், தரவு மையங்கள் போன்ற துறைகளில் இந்தியா முன்னணி நாடாக வேண்டும் என்ற தனது இலக்கை சுதந்திர தின உரையில் முன்வைத்தார் பிரதமர். இந்தியாவை வெறும் உலக சந்தையாக வைத்திருக்காமல் உலகத்திற்கான உற்பத்தி மற்றும் புதுமை மையமாக மாற்ற வேண்டும் என்பதே பிரதமரின் கனவு. இந்தியாவின் மிகப்பெரிய பலம் அதன் இளைஞர்கள். அதனால் நாட்டின் எதிர்காலத்தை இளைஞர்களின் திறனுடன் இணைப்பது பிரதமரின் உரையில் முக்கியமான அம்சமாக இருந்தது. மேலும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தனது உரையில் அவர் அழைப்பு விடுத்தார். பெண் முன்னேற்றம் என்பது பெண்களுக்கான தனிப்பட்ட திட்டம் அல்ல, அது குடும்பத்தின், கிராமத்தின் பொருளாதார முன்னேற்றத்துடன் நேரடியாக தொடர்புடையது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்ற அடையாளம் உலக சந்தையில் தரத்திற்கான அடையாளமாக மாற வேண்டும் என்பதும் பிரதமர் உரையின் முக்கியமான செய்தியாக இருந்தது. உற்பத்தியில் அளவு மட்டுமல்ல, தரம், போட்டி திறன், நம்பகத்தன்மை ஆகியவை முக்கியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்திய நிறுவனங்கள் உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் போட்டியிட வேண்டும், இந்திய தயாரிப்புகள் உலக அளவில் அடையாளம் பெற வேண்டும் என்பதே பிரதமரின் இந்த பார்வை. விவசாயத்தையும் ஏற்றுமதியையும் இணைப்பது மற்றொரு முக்கியமான இலக்கு. சிறுதானியங்கள், மசாலா பொருட்கள், பழங்கள், மலர்கள் போன்ற இந்தியாவின் பாரம்பரிய வேளாண் பொருட்களை உலகளாவிய தயாரிப்புகளாக மாற்ற வேண்டும் என்றும் உலக தரத்திற்கு ஏற்ப விவசாய பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சி சுற்றுச்சூழலை புறக்கணித்ததாக இருக்கக்கூடாது. பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஆற்றல் சேமிப்பு, பசுமை போக்குவரத்து போன்ற துறைகளில் உலக அளவில் முன்னணி நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கம் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவடைந்து அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை இந்தியாவிலேயே உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். இந்த உரையின் அடிப்படை செய்தி ஒன்றுதான். இந்தியா இனி சிறிய இலக்குகளை வைத்துக் கொண்டு திருப்தியடையக்கூடாது. அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் குறைந்தது 50 இந்திய நிறுவனங்கள் இடம்பெற வேண்டும். உலகின் முன்னணி வங்கிகள், மருந்து நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்திய நிறுவனங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்ற அளவுக்கு இலக்கை உயர்த்த வேண்டும் என்பதும் பிரதமர் உரையின் மையமாக இருந்தது. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது ஒரு அரசியல் முழக்கமாக மட்டும் இல்லாமல் அது நடைமுறையில் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதே அதன் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும். அறிவிப்புகள் திட்டங்களாகவும், திட்டங்கள் செயல்களாகவும், செயல்கள் மக்களின் வாழ்க்கையில் மாற்றமாகவும் மாறும்போதுதான் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நனவாகும். சுதந்திர போராட்ட வீரர்கள் நமக்கு அரசியல் சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார்கள். அடுத்த தலைமுறையின் கடமை அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்தியாவை அறிவு, தொழில்நுட்பம், பொருளாதாரம், சமூக நீதி மற்றும் மனித நேயத்தில் உயர்ந்த நாடாக மாற்றுவது. பிரதமரின் கனவை நிறைவேற்ற இந்தியா கரம் கோர்த்து நிற்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நேரம் 7:10. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

ஆகஸ்ட் மாதத்தின் மற்றும் ஒரு சனிக்கிழமை திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸை கேட்டிணைஞ்சிருக்க உங்க எல்லாத்துக்கும் இனிமையான, சந்தோஷமான, உற்சாகமான, ஜாலியான, மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்னைக்கு சென்னை தினம். ஒரு ஊரே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். சென்னை சுதந்திர போராட்டம் தொடங்கி மக்கள் போராட்டங்கள் வரைக்கும் ஏராளமான முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு அடிப்படையாகவும், நம்ம தமிழகத்தோட ஒரு முகவாகவும், உலகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு பன்னாட்டு நகரங்கள் கொண்ட

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலவர் செய்தி 936 கிலோஹெர்ட்ஸோட காலை மலர்ல. இப்ப நாம கேட்கலாம் தமிழில் செய்திகளை.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார்.

0: இனி விரிவான செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவின் பாரம்பரியத்தோடு கலாச்சாரம் பின்னி பிணைந்துள்ளது என்று கூறினார். இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ள பொறுப்புணர்வை நிறைவேற்றுவதோடு எந்த பிரச்சனையையும் பொறுமையுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதற்கான ஏற்பாடுகள் அவசியமானவை என்றும், அது தேசத்தின் மீதான பற்றுதலை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பழங்கால இசையானது தனது அடிப்படை தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் வளர்ச்சி பெற்று வருவதால் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், பிரிட்டன் பாதுகாப்புத்துறை துணை செயலர் திரு ஜெர்மி பாக்லிட்டன் ஆகியோர் தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் கூட்டு பயிற்சி திறன் மேம்பாடு மூலம் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சூழல் வலுவாக உள்ளதாக இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 11 உறுப்பு நாடுகளின் விளையாட்டு அமைச்சர்களும் தூதுக்குழு தலைவர்களும் பங்கேற்று விளையாட்டில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மேலும் வலுப்படுத்துதல் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி தொடர்பான புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியை விரைவான வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதிலும் இது முக்கியமான மைல்கல் என்று கூறினார். அசாம் மாநில அரசின் அறிவிப்பு எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வு மற்றும் உற்பத்தியை துரிதப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் போது இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கவுள்ளார். சக்தி வாய்ந்த ஆசிரியர்களிடம் இருந்து இணைய வழியில் சுய பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உச்சநீதிமன்றத்தில் நீண்டகாலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3 நாட்கள் சிறப்பு லோக் அதாலத் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட 16 லோக் அதாலத் அமர்வுகள் முன்பு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டு முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இந்த சிறப்பு லோக் அதாலத் நாளை வரை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 23வது அதிபராக திரு மிர்சா ஃபர்க்ருல் இஸ்லாம் அலாம்கீர் பதவியேற்றார். டாக்காவில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு கைசர் கமல் பதவி

0: பிரமாணம் செய்து வைத்தார். சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு அலாம்கிர், எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ஜமாத் இ இஸ்லாமிக் கட்சியின் வேட்பாளர் திரு ஒலி அகமதை தோற்கடித்தார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் நீடித்தாலும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார். ஆனால் இதற்கு ஈரான் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரிணை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெக்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அராக்ஷி, ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து அமெரிக்கா தோல்வியடைந்ததாகவும் புதிய தடைகளும் நிச்சயம் தோல்வியடையும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற அறிவிப்புகளை அதிபர் திரு டிரம்ப் வெளியிடுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டினார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, துருக்கி அதிபர் திரு தாயிப் எர்டோகன் ஒரு சர்வாதிகாரியைப் போல் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். சிரியாவிற்குள் ராணுவ நடவடிக்கை அல்லது தனது செல்வாக்கை விரிவுபடுத்த துருக்கி முயற்சி அவர் குற்றம் சாட்டினார். ஹமாஸ் அமைப்பினருக்கு துருக்கி அடையாளம் கொடுப்பதாகவும் சைப்ரஸின் பாதி பகுதியை துருக்கி ஆக்கிரமித்துள்ளதாகவும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் 2 முறை தரையிறங்க முயன்றபோதும் பலனளிக்காமல் விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கேரளத்தில் ஓணம் பண்டிகைக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று ஆலப்புழாவில் நடைபெறவுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பாரம்பரிய நீண்ட படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் காணும் வகையில் ஆலப்புழா மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போட்டியில் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த சோப்ரா இந்த ஆண்டு 88 மீட்டர் தூரமே எறிய முடிந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 ஆயாச்சுங்க. காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

நிஜம் தரகடதாம் சத்தியமே தரகடதாம் தாம் தாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாய்

936 கிலோ ஹெர்ட்ஸோடு. காலைமலர்ல இப்ப நாம தெரிஞ்சுக்கலாமா, திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட இன்றைய விலை நிலவரம் என்ன அப்படின்னு. தக்காளி கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. கத்திரிக்காய் 70 ரூபாய், அவரைக்காய் 66 ரூபாய், வெண்டைக்காய் 56 ரூபாய், கொத்தவரங்காய் 46 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 54 ரூபாய், மொச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், சவுசவ் 40 ரூபாய், புடலங்காய் 50 ரூபாய், பீர்க்கங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 35 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்று 50 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 80 ரூபாய், பூசணிக்காய் 22 ரூபாய், பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் கிலோ 250 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 160 ரூபாய், திராட்சை கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்கு. காலை மலர் கேட்டு நினைஞ்சிருக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.

0: அழகான பல்வரிச, வசீகரமான முக அமைப்பு, இனிமையான புன்சிரிப்பு, இதுதானங்க எல்லாரோட விருப்பமும். உங்க விருப்பத்தை நிறைவேற்றதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். நல்ல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். பல்ல கிளிப் போடுறதுன்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன டாக்டர்?
1: இப்ப பல்லுல கிளிப் போடுறது வந்து என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்றேன். நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்னா, பல்லுக்கு நடுவுல ஒரு சின்ன மெட்டல் பிராக்கெட்ஸை ஒட்டுவோம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பி போட்டு இந்த எல்லா பற்களையும் கனெக்ட் பண்ணிடுவோம். மாசத்துல ஒரு வாட்டி கூப்பிட்டு அந்த குழந்தையோட பல்லோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து, டைட்டனிங் பண்ணுமா இல்ல ரொட்டேட் பண்ணணுமா அதெல்லாம் செக் பண்ணி, இந்த மாதிரி மாசம் மாசம் பல் டாக்டர் கிட்ட போற மாதிரி இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஒரு வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் கூட நீடிக்கும். அது வந்து ஃபிக்ஸட் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இதுவே ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்து மெட்டலில் போடுவோம், இன்னொன்று வந்து செராமிக். பல்லு கலர்லேயே இருக்கிற பிராக்கெட்ஸ் ஒட்டிட்டு அந்த கம்பி மட்டும் ஆனால் மெட்டலில் தான் போடுவோம். அது தெரியும் உங்களுக்கு, அந்த வெறும் கம்பி மட்டும் தெரியும், ஆனால் நடுவில் இருக்க அந்த ஸ்கொயர் தெரியாது. இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னா, இன்விசிபிள் அலைனர்ஸ். அதாவது இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்க பிராக்கெட்டையும் ஒட்ட தேவையில்லை, கம்பியும் தெரியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்கேனர் வச்சோ இல்லை நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இம்ப்ரெஷன் எடுத்து கொடுத்தா பல்லுக்கு கண்ணாடி மாதிரி ஒரு மெட்டீரியல்ல போட்டுருவாங்க. அதான் இன்விசிபிள் அலைனர்ஸ். அதை நீங்க போட்டிருக்கீங்கன்னே தெரியாது. இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் அந்த மாதிரி போடுறாங்க அந்த ட்ரீட்மெண்ட். அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இப்ப நிறைய அந்த இன்விசிபிள் அலைனர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து பேஷண்ட்டை பொறுத்துதான். இவங்க எவ்வளவு நேரம் போடுறாங்க, ஸ்கூலுக்கு போறப்ப போட்டிருக்காங்களா, தூங்குறப்ப போடுறாங்களா, இதெல்லாம் ஒரு டாக்டர்னால போய் மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ ஃபாலோ அப்ஸ் அப்போ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட அந்த ஃபிக்ஸட் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பாக ஒரு டாக்டர் வந்து கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா அதை நாங்கள் பல்லோட ஒட்டிடுறோம். மாசத்தில் ஒரு வாட்டி உங்களை வர சொல்லி அப்பப்போ செக் பண்ணுறதுனால இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கு. ஆனால் இந்த இன்விசிபிள் அலைனர்ஸ் மட்டும் நீங்கள் ஒழுங்காக போட்டிங்கன்னா ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்கு. ஆசிட் எச்சிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஆசிட் மாதிரி பல்லில் வச்சு அதில் தான் அந்த ஸ்கொயரான இருக்க பிராக்கெட்டை ஒட்டணும். அப்போ ஒரு 50 வயசுங்கிறப்போ உங்கள் பல்லில் சென்சிட்டிவிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே இந்த இன்விசிபிள் அலைனர்ஸில் அந்த மாதிரி ஆசிட் ட்ரீட்மெண்ட் பல்லுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ சென்சிட்டிவிட்டி, ஃப்யூச்சரில் பல்லு டேமேஜ் ஆகுமோ அந்த மாதிரி இஷ்யூஸ் கிடையாது. இன்விசிபிள் அலைனர்ஸ் இப்போ நீங்கள் அதை ப்ராப்பராக போடுவீங்க அப்படின்ட்டு இருந்தால் அது ரொம்ப ஒரு பெஸ்ட்டு மெத்தட் இப்போ இருக்க இதில். பட் த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் இன்விசிபிள் அலைனர்ஸ்க்கும் ஒரு பயங்கர வேரியேஷன் இருக்கு. கொஞ்ச நாள்ல அதுவும் மாறிடும்.
0: வாய் புற்றுநோய் குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இன்னும் 7:45 ஆயாச்சுங்க. காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நம்ம திருச்சி மாவட்டம் முசிறியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு எரிவாயு நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடக்க போகுதுங்க. இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு முசிறி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் எல்லாருமே இந்த எரிவாயு விநியோகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், குறைகள், இல்லை நீங்கள் கோரிக்கை மனுக்கள் ஏதாவது அளிக்கிறதா இருந்தால் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் அழித்து பயன்பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. இங்கே காய்கறி விதைகள் பாக்கெட்டுகளில் விற்பனைக்கு தயாராக இருக்கான். முளைக்கீரை, கத்திரி, சுரைக்காய், பீர்கன் மாதிரியான காய்கறிகளோட விதைகள் பாக்கெட்டில் 30 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் அப்படிங்கிற விதத்தில் விற்பனைக்கு தயாராக இருக்குது. நேரடியாக சிறுகமணி வேளாண்மை அறிவியல்

நிலையத்தை காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் அடைந்து நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான தகவல்களுக்கு 0431 29 62 85 4 அப்படிங்கிற இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். எண் மீண்டும் 0431 29 62 85 4. திருச்சி மாவட்டத்தில் இன்னைக்கு 1 கிராம் ஆபரண தங்கம் 14,800 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. வெள்ளி 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. காலை மலர் கேட்டு நினைஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: காலை மலர் கேட்டிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸோட நேரம் 7:54 ஆயாச்சுங்க. முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை 2026 விண்ணப்பிக்கிறதுக்கு இம்மாதம் 31 தான் கடைசி நாள். பொதுமக்கள்ல விண்ணப்பிக்க விரும்புறவங்க tncmtrophy.sdat.in அப்படிங்கிற இந்த இணையதள முகவரியை பார்வையிடலாம். tncmtrophy.sdat.in அப்படிங்கிறது தான் இணையதள முகவரி. காலைமலர்ல இப்ப நாம தெரிஞ்சுக்கலாமா வானிலை முன்னறிவிப்பு என்ன அப்படின்னு. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மண்டல வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல், பலத்த காற்றோட மிதமான மழை பெய்யக்க வாய்ப்பு இருக்கு. ஏனைய தமிழகத்தோட ஓரிரு இடங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீனவ நண்பர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கையா, தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்னும், இது இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் கூட வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பகுதிகளுக்கு மட்டும் மீன்பிடிக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினர் தெரிவிச்சிருக்காங்க.

சில நொடிகளில் நம்ம மெட்ராஸ் 387 நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.

0: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி நம்ம மெட்ராஸ் 387. நமது சென்னை நமது பெருமை. மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.
1: இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுமா? ஆகஸ்ட் 22. சென்னை வாசிகளுக்கும் இந்த மண்ணை நேசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்பவே ஸ்பெஷலான நாள். ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுடைய மெட்ராஸ் டே. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? ஊரு பேரு மொழின்னு எல்லாத்தையும் கடந்து யார் வந்தாலும் தன்னோட மடியில வச்சு தாங்குற ஒரு தாய் வீடுதான் நம்மளோட மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம மெட்ராஸுக்கு வயசு என்னன்னு தெரியுமா? 387 வருஷம். அதாவது 1639 ஆகஸ்ட் 22 ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரிகளான பிரான்சிஸ் டே மற்றும் அவரோட தலைமை அதிகாரியான ஹான்ட்ரூ கோகன் ஆகிய ரெண்டு பேரும் தான் இந்த நகரத்தின் தொடக்க புள்ளியா இருந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் கூவம் நதிக்கும் எழும்பூர் நதிக்கும் நடுவில் இருந்த ஒரு சிறிய மணல் பரப்ப பூந்தமல்லியை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த விஜயநகர பேரரசின் குறுநில மன்னர்களான தமர்லா சகோதரர்கள் கிட்ட இருந்து விலைக்கு வாங்கின ஒரு நாள் தான் இன்னைக்கு. அன்னைக்கு மெட்ராஸ் பட்டணம் அப்படி

ஒரு சின்ன மீன்பிடி கிராமமா தொடங்கின அந்த மண் காலப்போக்கில் பெரிய நகரமாகி இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய மாநகரங்கள்ல ஒன்னா நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்கு நம்ம மெட்ராஸ். சரி, இன்னைக்கு நாம வழக்கமான வரலாறு மட்டும் பத்தி பேச போறதில்ல, நம்ம மெட்ராஸ பத்தி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான உண்மைகளையும் அரிதான கதைகளையும் பகிர்ந்துக்க போறேன். முதல்ல நம்ம ஊர் பேர்லயே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நம்ம ஊருக்கு மெட்ராஸ் அப்படின்னு பேர் வர காரணம், அந்த காலத்துல அந்த மணல் பகுதிக்கு பக்கத்துல இருந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிற கிராம பேர் தான். அதே போல இந்த நிலத்தை கொடுத்த தமர்லா வெங்கடாத்திரி நாயக்கர் அவங்களுடைய அப்பா சென்னப்ப நாயக்கர் நினைவாதான் சென்னப்பட்டினம் அப்படின்ற பேர் வந்துச்சு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, பிரிட்டிஷ் கட்டின புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வடக்கு பக்கம் இருந்த பகுதி சென்னப்பட்டினம், தெற்கு பக்கம் இருந்த பகுதி மதராசப்பட்டினம். அப்புறம் காலப்போக்குல ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம மெட்ராஸ் ஆச்சு. அப்புறம் 1996 கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல சென்னை அப்படின்னு அதிகாரப்பூர்வமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. மெட்ராஸ் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது நம்ம மெரினா பீச் தான். உலகத்திலேயே இரண்டாவது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை நம்ம மெரினா தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒரு காலத்துல இந்த மெரினா வெறும் சேரும் சகதியுமா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இல்லல்ல. 1880களில் அப்போதைய மெட்ராஸ் ஆளுநரா இருந்த மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டோன் கிராண்ட் டஃப்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த கடற்கரையோட அழக பார்த்து வியந்து பொதுமக்கள் எல்லாம் நடைப்பயிற்சிக்கு செய்ய நடைபாதை அமைச்சு மெரினா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. மெரினா அப்படிங்கறது ஒரு இத்தாலிய சொல், அதாவது மெரினா அப்படின்னா கடலோரம் கடற்கரையோரம் அப்படிங்கறது அர்த்தம். இனிமே நமக்கு யாரு மெரினான்னு என்ன மீனிங் கேட்டாலும் நம்ம இத ரொம்ப கேஷுவலா சொல்லலாம். இன்னைக்கு சாயங்காலம் ஆனா சுண்டல் பஜ்ஜி வாசனையோட நம்ம மெட்ராஸ் மக்கள் காத்தாட வந்து உட்கார்ற இந்த மெரினாவுக்கு பின்னாடி இவ்ளோ ஒரு அழகான கதை இருக்குல்ல. இந்தியால முதன் முதலாம் உருவான பல விஷயங்களுக்கு நம்ம மெட்ராஸ் தான் முன்னோடி. அதுல சில ஆச்சரியமான தகவல்களை பத்தி பாக்கலாம். லண்டனுக்கு அப்புறமா உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட இரண்டாவது பழமையான மாநகராட்சி, அதாவது தி ஏன்சியன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்ற நம்ம சென்னை மாநகராட்சி தான் 1687 இது உருவாக்கப்பட்டுச்சு. ஆசியாவிலேயே மிக பழமையான ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராயபுரம் ரயில் நிலையம் தாங்க. 1856 இது இயங்கிட்டு வருது. அதே போல இந்தியாவில முதன் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஷாப்பிங் மால் நம்ம அண்ணா சாலையில இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா தான். 1863 பிரிட்டிஷ் காரங்க அதை கட்டிட்டாங்க. நம்ம ஊரு உயர்நீதிமன்ற கட்டிடம் இருக்கே, லண்டனுக்கு அப்புறமா உலகத்திலேயே மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். இந்தியாவிலேயே முதன் முதலா டிராம் வண்டி ஓடினதும், இந்தியாவிலேயே முதல் முதல்ல மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதும் நம்ம மெட்ராஸ்ல தான். இப்படி இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட்னு பல விஷயங்களை கொடுத்த பெருமை நம்ம மெட்ராஸுக்கு தான் இருக்கு. இப்பதான் நான் சொல்ல போற விஷயங்கள்ல ரொம்பவே அரிதான வரலாற்று உண்மைகள் இருக்கு. 1815 ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. இந்தோனேஷியாவில் இருக்கிற தம்போரா அப்படிங்கிற எரிமலை பயங்கரமா வெடிச்சது. அதனால வெளியான சாம்பல் உலகம் முழுக்க சூரிய வெளிச்சத்தை மறைச்சு உலக காலநிலையை மாத்திருச்சு. அதனால 1815-1816 காலகட்டத்தில் நம்ம மெட்ராஸ்ல கோடை காலத்துல கூட உறைபனி அளவுக்கு பயங்கரமான குளுமை இருந்துச்சான். மெட்ராஸ்ல பனி பொழிஞ்சதுன்னு யோசிச்சு பாருங்களேன், கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அது போலதான் முதல் உலக போர் நடந்தப்போ ஜெர்மனியோட எம்டன் அப்படிங்கிற போர்க்கப்பல் நம்ம மெட்ராஸ் துறைமுகம் மேலையும் உயர்நீதிமன்ற சுவர்கள் மேலையும் குண்டு வீசுச்சு. இந்தியாவில முதல் உலக போரால நேரடியாக தாக்குதலுக்கு உள்ளான ஒரே நகரம் நம்ம மெட்ராஸ் மட்டும்தான். இன்னைக்கு யாராவது ரொம்ப தைரியமா உஷாரா ஒரு பெரிய நபரா இருந்தா நம்ம என்ன கேக்குறோம், பெரிய எம்டன் நினைப்போம் அப்படின்னு கேக்குறோம்ல, அந்த வார்த்தை இந்த வரலாற்று சம்பவத்துல இருந்துதான் நம்ம சென்னை பேச்சு வழக்குக்கு வந்துச்சு. சென்னையோட முக்கிய அடையாளமே நம்ம கூவம் நதி தான். இன்னைக்கு கூவம் நதியை பார்த்து நம்ம ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கலாம். ஆனா ஒரு காலத்துல கூவம் நதி எப்படி இருந்துச்சு தெரியுமா? கூவம் நதியில சுத்தமான குடிநீர் ஓடிச்சான், அதுல படகு போட்டிகள் எல்லாம் நடந்திருக்கு. மெட்ராஸ் போட் கிளப் மூலமா கூவம் நதியில ஆங்கிலேயர்களும் உள்ளூர் மக்களும் படகு சவாரி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூவத்துல கிடைச்ச மீன்களுக்கு அந்த காலத்துல ஒரு தனி மவுஸ் இருந்துச்சான். காலப்போக்குல நகரம் வளர வளர அந்த நதியோட தன்மை மாறி பாழாகிடுச்சு. ஆனா கூவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பிரம்மாண்டமான வரலாறு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே தாங்க இருப்போம். மார்கழி மாசம் வந்தா மயிலாப்பூர்ல கேக்குற கர்நாடக சங்கீதமும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில்ல கேக்குற மணி ஓசையும், ராயப்பேட்டை பெரிய மசூதியில தொழுகை குரலும், சாந்தோம் பேராலயத்தின் மணிச்சத்தமும் ஒன்னா சேர்ந்து இசைக்கிற ஒரு மத நல்லிணக்கத்தை காட்டுற சமத்துவம் தான் நம்ம மெட்ராஸ். இங்க கலை அப்படின்னு பார்த்தா 1930 இந்தியாவிலேயே முதன் முதலா பல்கலைக்கழகத்துல இசைக்காக தனி இளங்கலை பட்டப்படிப்பை கொண்டு வந்தது நம்ம மெட்ராஸ் பல்கலைக்கழகம் தான். அப்படியே திரையுலகம் பக்கம் வந்தா தென்னிந்திய
திரைப்பட உலகத்தோட தலைநகரமா விளங்கின நம்ம

0: கோடம்பாக்கம் தான். ஹாலிவுட் பாணியில கோடம்பாக்கத்தை கோலிவுட்னு நம்ம பெருமையா சொல்றோம். எஸ் எஸ் வாசன், மெய்யப்ப செட்டியார் காலத்துல இருந்தே இன்னைக்கு இருக்கிற ஏ ஆர் ரஹ்மான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன், சாய் அபயங்கர் காலம் வரைக்கும் உலகத்துக்கே இசையையும் சினிமாவையும் விருந்தளிச்ச மண் இது. அது மட்டுமா, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சேப்பாக்கம் மைதானம் ஒரு கோவில் மாதிரி. இந்தியாவிலேயே மிக பழமையான கிரிக்கெட் மைதானங்கள்ல சேப்பாக்கமும் ஒண்ணு. அங்க சிஎஸ்க்கும் தோனிக்கும் கிடைக்கிற விசில் சத்தம் இருக்கே, அது மெட்ராஸ் மக்களோட உணர்ச்சி பெருக்குக்கு ஒரு சிறந்த உதாரணம். மெட்ராஸ பத்தி பேசிட்டு சில உணவுகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? காலையில சுட சுட இட்லி, ஃபில்டர் காஃபி, மதியான ஆனா அன்னபூர்ணா, பொன்னி அரிசி சோறு, இல்லனா மெட்ராஸ் மீன் குழம்பு, சாயங்காலம் ஆனா பாரிமுனை சவுகார்பேட்ல இருக்கிற நொறுக்கு தீனிகள், ராத்திரி ஆனா தள்ளுவண்டி கடை மெட்ராஸ் தோசை வடகறி, இப்படி சென்னை உணவுக்குன்னு ஒரு தனி சுவையே இருக்கு. அதுவும் நம்ம ஊரு ஃபில்டர் காஃபி நொற தள்ளும் போதே வர வாசம் இருக்கே, அது உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. மெட்ராஸ்ங்கிறது வெறும் கட்டடங்களோ சாலைகளோ மட்டும் இல்லங்க, அது முழுக்க முழுக்க மனிதர்களால் சூழப்பட்ட இடம். ஆட்டோ அண்ணா எங்க போனும் தம்பி அப்படின்னு கேக்குற அந்த உரிமை, பேருந்து நடத்தினர் கொஞ்சம் உள்ள தள்ளி நில்லுங்கப்பான்னு சொல்ற அந்த பேச்சு, மழை வந்தா சாதி மதம் பாக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுத்து உதவுற அந்த சென்னை மக்களோட அன்பு இருக்கே, அதுதாங்க மெட்ராஸோட உண்மையான பலம். சென்னையில ஏற்பட்ட பெரு வெள்ளமாகட்டும், கோவிட் பெருந்தொற்று காலங்கள் ஆகட்டும், சென்னை மீண்டு வரும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சது இந்த மக்களுடைய உள்ளார்ந்த நம்பிக்கைகள் தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, காலங்கள் மாறலாம், மெட்ராஸ் சென்னையா கூட ஆகலாம். பழமையான ஆட்டோக்கள் போய் இன்னைக்கு மெட்ரோ ரயில்கள் கூட வரலாம். ஆனா இந்த ஊரோட ஆன்மாவும் இந்த மக்களோட அன்பும் என்னைக்குமே மாறாது. இன்னைக்கும் பல நல்ல உள்ளங்கள் இந்த மெட்ராஸ் மண்ணில் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சிந்திய வேர்வைக்கு மதிப்பளிக்க கூடிய மண் இது. கனவுகளோட வர யாரையும் வெறும் கையோடு திருப்பி அனுப்பினதே இல்லை இந்த மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் பிறந்த நாள்ல இந்த நகரத்தை சுத்தமா வச்சுக்க, நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாக்க, நெகிழி இல்லாம அதாவது பிளாஸ்டிக் இல்லாத மெட்ராஸ உருவாக்க நாம எல்லாரும் நமக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சிப்போம். உலகத்துல எத்தனையோ ஊரை பார்த்தாலும் நம்ம வீதியில நடக்கிற அந்த சுகம் இருக்கே, அது ரொம்பவே அலாதியானது. கோடி ஊர்கள் கோலமிடுற இந்த உலக வரைபடத்துல நம்ம மெட்ராஸுக்கு ஈடு என எதுவுமே இல்லைங்க. நம்ம அன்பான மெட்ராஸுக்கும் நம்ம சென்னைக்கும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இதய நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு மகிழ்வோம்.
1: நம்ம மெட்ராஸ் 387, நமது சென்னை நமது பெருமை, மெட்ராஸ் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: முகேஷ் குரலில் ஒலித்தது மெரினா திரைப்பட பாடல்.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ். என்ன நேர்களே, வீக்கெண்ட் வந்தாச்சு, ஒரே ஜாலி தான். இந்த ரெண்டு நாட்களையுமே ஸ்ட்ரெஸ் இல்லாம சிரிப்போட என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட இந்த வீக்கெண்ட ஆரம்பிங்க. நீங்க கேக்குற பாட்டை கொடுக்க இதய ராகம் காத்திருக்கு. உங்க பெயர், ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல இதய ராகம். இப்போ முதல் பாடல் பீஸ்ட் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. யார் எங்க இருந்துன்னா, பெரம்பலூர்ல இருந்து ஜெயஸ்ரீ, ஜிபி ஸ்ரீ, நேகா ஸ்ரீ, மகத் ஆத்விக் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஸ்கூல் லீவு, அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாட்டை கேட்க போறோம். எங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்குங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க இதய ராகத்தோட.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இதே ராகம் கேட்டுருக்கோம். அடுத்த பாடலா தலைவன் தலைவி படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்ததா சர்தார் ஹுசேன் சின்ன சேலத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டிருக்க பாடல் கூலி படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: நான் மருத்துவர் பிரபாகரன் சங்கர்லிங்கம் உயிர்த்துளி ரத்த வங்கியின் இயக்குநராக பணியாற்றி வருகிறேன். இரத்த தானம் செய்வது பற்றி உங்கள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் நான் விளக்கம் அளிக்கிறேன். விளக்கம் பெற்று விழிப்புணர்வு பெற்று உயிர்களை காக்க இரத்த தானம் செய்ய முன்வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
0: உதிரம் உயிரின் உன்னதம் பேசலாம் வாங்க. 0431-246-1 இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். வான் வீதியில் ஓர் இசை நூலகம் நம்ம திருச்சி வானொலிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி, ரிதன் தாசன் இவங்க கேட்டிருக்க பாடல் டிராகன் படத்திலிருந்து.

இன்னைக்கு காலையில 9 மணிக்கு அரங்கிசையில் மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் மூர்சிங். 10:45 சயின்ஸ் பீடியாவில் விண்வெளி நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. திருச்சி முதல் அலைவரிசை 936 KHz இப்ப நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். நேரம் 8:49 ஆகுதுங்க. இதய ராகத்துல அடுத்த பாடல் பெங்களூர்ல இருந்து ஹரிஹரன் கேட்டிருக்காங்க, ராயன் படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இதே ராகத்துல நிறைவா புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து பிரகாஷ், ரஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இவங்க கேட்டிருக்க பாடல் பிகில் படத்திலிருந்து.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் எந்த நினு வேடித்தினி என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை, ராகம் சந்திரஹசித்தம், ரூபக தாளம்.

நேரம் இப்போது 9:24. அரங்கிசை நிகழ்ச்சியில் மதுரையன் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர். ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே. பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து சௌந்தரியராஜம் ஆஷ்ரயே, ராகம் பிருந்தாவன சாரங்கா, திஸ்ர ஏகதாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

பிருந்தாவன சாரங்கா ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இடம்பெற்றது. அடுத்து ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய தில்லானா ராகம் சிந்து பைரவி ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்

0: காலை 10 மணி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை புதிய குற்றவியல் சட்டங்கள் உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தடய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் விரைவான நீதியை வழங்குவதாக எடுத்துரைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கட்சியின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மத்திய அரசு, மாநில அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலைப்பாட்டில் தொடர வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் மாநிலங்கள் பாதிக்காத வகையில் தொகுதி மறுவரையறை அமைய வேண்டுமென்று வலியுறுத்தினார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் 500 மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்ப்ராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் காங்கேயம் ரோட் பகுதியில் 24வது நிட்ஸோ பின்னலாடை இயந்திர கண்காட்சி துவங்கியது. இங்கு 520 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. நவீன நிட்டிங் எந்திரங்கள், ஃபியூசிங், ரோட்டரி சப்ளிமேஷன், டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்கள், எம்ப்ராய்டரி எந்திரங்கள், எலாஸ்டிக் உற்பத்தி எந்திரங்கள், லேபிள் ஒட்டும் எந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியில் திருப்பூர், கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டால்கள் அமைத்துள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: சென்னையில் நேற்று காலமான பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் பெசன்ட் நகரில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. தேனாம்பேட்டையில் உள்ள அன்னாரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று காலை வினாடிக்கு 11,300 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 2 பேர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று அரையிறுதியில் இந்தியாவின் தக்னேஸ்வர் சுரேஷ் ஸ்பெயினின் ரோஜர் பாஸ்கல் ஃபியோராவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: நேர்களே, வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இது வரைக்கும் வந்து உதிரம், உயிரின் உன்னதம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் மருத்துவர் சொன்னாங்க. மருத்துவருடைய தொலைபேசி எண்கள் நாங்கள் கொடுத்துட்றோம். பிளட் பேங்க்கோட நம்பர் சொல்லுங்கள் சார்.
1: 9360945671 9360945674.
0: இந்த எண்களில் நீங்கள் அந்த பிளட் பேங்க்கை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய இரத்த வகை உடனடியாக கிடைக்கும். உயிரை காப்பாற்றின ஒரு ஒரு புண்ணியமும் உங்களை வந்து சேரும்.

நம்மளால இன்னைக்கு மாற்ற முடியாது, நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் முழுமையா இப்ப தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம எந்த மனநிலையோட நாளை தொடங்க போறோம் அப்படிங்கறத மட்டும் நம்மளால தேர்ந்தெடுத்து இயக்க முடியும். உயர்ந்த எண்ணத்தோடவும் மன நிறைவோடவும் இந்த நாளை தொடங்கலாம். திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

ஒரு ஊரில் 5 வருஷத்துக்கு மேலே நம்ம தங்கியிருந்தாலே போதும், அந்த ஊரை நமக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னா நகரணுமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்ருப்போம். அது மட்டும் இல்லைங்க, எப்போல்லாம் அடுத்தவங்களை பார்க்க வாய்ப்பு கிடைக்குதோ, இப்போ விருந்தாளி வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, பேச்சுவார்த்தைக்கு நம்ம ஊருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதோடு நிற்காமல், எங்கள் ஊரில் இத்தனை சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு விருந்தாளிக்கு எந்தெந்த இடம்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி இடத்த பட்டியல் எடுத்துகிட்டு போய் நம்ம சொல்லிகிட்ருப்போம். இப்படி நாம போகாமலேயே சென்னையை பத்தி மற்றவர்கள் சொன்னதை கேட்டு நமக்கு சென்னையை ஒரு வகையா பிடிச்சிருக்கலாம். இல்ல நாம போயிருந்தாலும் சரி, மற்றவங்க போயிருந்தாலும் சரி, சென்னைக்கு போனா இந்த இடத்துக்கு நிச்சயமா போகணும்பா அப்படின்னு மனசுல நினைச்சிருக்கலாம். எதுக்கு இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு 12 பத்துக்கு மங்கையர் உலகத்துல நான் ரசித்த சென்னை அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் உங்களுடைய சென்னை தொடர்பான நினைவுகளையும் அனுபவங்களையும், இல்லைன்னா நீங்க இது வரைக்கும் சென்னைக்கு போனதே இல்லைன்னா எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போக விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் பட்டியலையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம். மங்கையர் உலகம் தோழிகளை வரவேற்கும் 12 பத்துக்கு நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1ல்.

தினமத்தரசி வானொலியின் முதல் அலைவரிசையை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு நண்பகல் 12:10 காத்திருக்கு சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சி வெறும் இசை நிகழ்ச்சியா மட்டும் இல்லாம தலைமுறைகள் கடந்து வந்த ஒரு இசை மரபை நேர்ல கேட்டு ரசித்த நேயர்களுக்கான வாய்ப்பா அமைய போகுது. ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில CM சிவஞானவதி அவர்கள் பாடியிருக்கிற பன்னிசை பாடல்கள் இடம்பெறும். சங்கீத சாரல் 12:10 நம்ம திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல.

0: தனக்குள்ள ஒளிஞ்சிருந்த உற்சாகத்தை நமக்குன்னு அள்ளி கொடுத்தது போடு ஆட்டம் போடு. இதுவரை முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் நேயர்களும் நம்மோடு இணைஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியை கேட்டு முடித்த நாம இப்போ கேட்க போகிறது ஒரு பட பாடல்கள். நேரம் 10:30 ஆயாச்சுங்க. இன்றைக்கி ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஆசை திரைப்படத்திலிருந்து தான் அருமையான மூன்று பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டணிஞ்சிருக்கோம். நேரம் 10:35 ஆயாச்சுங்க.

நேரம் 10:41 ஆயாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் 936 கிலோஹெர்ட்ஸ்ல நேரம் 10:46 நிமிஷம் ஆக போதுங்க.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சயின்ஸ் பீடியா. வானத்தை பார்த்து வியந்த காலம் போய் வானத்தை தாண்டி விண்வெளிய வலம் வரும் காலம் வந்தாச்சுங்க. நட்சத்திரத்தை பார்த்து அது என்ன அப்படின்னு கேட்ட குழந்தை மனசு இன்னைக்கு அதே நட்சத்திரத்தை ஆராய ராக்கெட்டையே அனுப்புதுங்க. கண்ணுக்கு எட்டாத தூரம், கற்பனைக்கு எட்டாத பிரபஞ்சம். ஆனா மனிதனுடைய ஆர்வத்துக்கு மட்டும் எல்லையே இல்லைங்க. தேசிய விண்வெளி தினம் பற்றிய தொகுப்பு இன்றைய நிகழ்ச்சி. விண்வெளி.

விண்வெளி ஆர்வத்தையும் இந்தியாவின் விண்வெளி சாதனைகளையும் கொண்டாடும் ஒரு முக்கியமான நாள் தாங்க நேஷனல் ஸ்பேஸ் டே, ஆகஸ்ட் 23. இது ஒரு சாதாரண தேதி இல்லங்க. 2023 ஆகஸ்ட் 23 இந்தியாவோட சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவுல வெற்றிகரமா மென்மையா தரையிறங்குச்சுங்க. அதை தொடர்ந்து பிரக்யான் ரோவர் நிலவின் மேற்பரப்புல இறங்கி ஆய்வுகளை தொடங்குச்சு. அந்த வரலாற்று வெற்றியை நினைவு கூறதாங்க ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமா அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு நாளின் பின்னால் இருக்கிற கதை 2023 தொடங்கினதெல்லாம் கிடையாதுங்க. அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கிய சிறிய ஆர்வத்திலிருந்து உருவான மிகப்பெரிய பயணங்க. ஒரு காலத்துல மனுஷன் வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட இயக்கத்தை கவனிச்சாங்க. சூரியன் உதிப்பது, மறைவது, நிலா வர்றது, போறது, கிரகங்கள் நகர்வதுன்னு வானத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முயன்றிருக்காங்க.

அப்படியே வானத்தை பார்ப்பது கொஞ்சம் கொஞ்சமா வானத்தை புரிந்து கொள்ளும் முயற்சியா மாறிச்சுங்க. அதுக்கப்புறமா தொலைநோக்கிகள் வந்துச்சு, பார்க்க முடியாத தூரத்தை கருவிகள் பார்க்க தொடங்குச்சு. இப்படி பூமியில இருந்துதான் விண்வெளிய பாத்துக்கிட்டு இருக்கணுமா, ஏன் நம்மளால எல்லாம் விண்வெளிக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல உருவாக்கிய மிகப்பெரிய கருவிகள்ல ஒண்ணுதான் ராக்கெட். சரி, இந்த ராக்கெட் எப்படி மேல போகுதுன்னு தெரியுமா? எரிபொருள் எரிந்து உருவாகும் வாயுக்கள் மிக வேகமா கீழ் நோக்கி வெளியேற்றப்படும் போது அதுக்கு எதிர்வினையாக ராக்கெட் மேல் நோக்கி செல்லுதுங்க. இதுதான் நியூட்டனோட மூன்றாவது விதியின் நடைமுறை வடிவம். ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர் செயல் உண்டு என்ற அறிவியல் விதிதான் ஒரு நாள் மனிதனை பூமியின் ஈர்ப்பு விசைக்கு கடந்து விண்வெளிக்கு அழைத்து சென்றதுங்க. அந்த விண்வெளி பயணத்தோட முக்கியமான தொடக்கத்தோட ஒன்றுதாங்க 1957 அக்டோபர் மாதம் 4 நடந்துச்சு. சோவியத் ஒன்றியம் ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற உலகின் முதல் செயற்கை கோள விண்ணில செலுத்தினாங்க. அந்த காலத்து செயற்கை கோள் ஒரு உலக பந்து மாதிரி வடிவத்துல இருந்திருக்கு. ஒரு 58 சென்டிமீட்டர் விட்டமும் 83.6 கிலோ எடையும் கொண்டிருக்குதுங்க. அது பூமிய சுமார் 98 நிமிடங்களுக்கு ஒரு முறை சுத்தி வந்திருக்கு. அதுல இருந்து வந்த ரேடியோ சிக்னலின் சத்தத்தை உலகம் முழுவதும் மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த சின்ன சத்தம் உண்மையிலே நாம விண்வெளிக்குள்ள நுழைந்துட்டோம் அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அறிவிப்புங்க. சரி, இது நடந்த உடனே மனிதர்கள் விண்வெளிக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லங்க. முதல்ல உயிரினங்கள் அந்த சூழலை தாங்குமா அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டியிருந்திருக்கு. அதனாலதான் ஸ்புட்னிக் 2 விண்கலத்துல லைகா அப்படிங்கிற நாய் அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1961 ஏப்ரல் 12 மனித வரலாற்றில் இன்னொரு கதவை திறந்துச்சுங்க. சோவியத் விண்வெளி வீரர் யூரி கஹாரின் வோஸ்டாக் 1 விண்கலத்துல பூமியை சுற்றி வந்திருக்காங்க. மனிதன் முதன்முறையாக பூமியை விண்வெளியிலிருந்து பார்த்த தருணம்ங்க அது. விண்வெளிக்கு போயாச்சு, அடுத்து நிலவுக்கு போகலாமே அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தாச்சுங்க. 1969 ஜூலை 20 அப்போலோ 11 விண்கலத்தின் லூனார் மாடியூல் நிலவுல தர இருந்துச்சு. நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் நிலவுல நடந்தாங்க. மைக்கேல் காலின்ஸ் நிலவ சுற்றி சுற்றுப்பாதையில இருந்து கட்டுப்பாட்டு விண்கலத்துல இருந்தாங்க. இங்கதான் விண்வெளி ஆராய்ச்சி ஒரு போட்டியா மட்டும் இல்லாம மனிதனினுடைய திறனின் ஒரு அடையாளமா மாறிச்சு. இதுக்கிடையில உலக நாடுகள் விண்வெளியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இந்தியாவும் அந்த பயணத்தில் தனது இடத்தை உருவாக்கி கொண்டிருந்தது. இந்திய விண்வெளி திட்டத்தின் ஆரம்ப வளர்ச்சியில டாக்டர் விக்ரம் சாராபாய் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. 1962 இன்ஸ்கோபார் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1969 ஆகஸ்ட் 15 இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டுச்சுங்க. இந்தியாவின் நோக்கம் விண்வெளி தொழில்நுட்பத்தை இந்திய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கறதா இதோட முக்கியமான நோக்கமா இருந்திருக்கு. இந்தியாவோட விண்வெளி பயணம் வளர்ந்துச்சு. அந்த பயணத்துல 1975 ஏப்ரல் 19 ஒரு முக்கியமான நாள், இந்தியாவின் முதல் செயற்கை கோளான ஆரியப்பட்டா விண்ணில செலுத்தப்பட்டிருக்குங்க. அது இந்தியாவிலே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. சோவியத் ஒன்றியத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கு. அதோட எடை சுமார் 360 கிலோ வாங்க. அப்போ ஆரியப்பட்டா இந்தியாவின் விண்வெளி கனவுக்கு ஒரு மிகப்பெரிய தொடக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோகிணி செயற்கைக்கோள், SLV-3, PSLV, GSLV-னு இந்தியாவின் ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் படிப்படியா வளர்ந்துச்சுங்க. குறிப்பா PSLV இந்தியா விண்வெளி திட்டத்துல ரொம்பவே முக்கியமான ஏவுகணமா மாறிச்சு. இதுக்கடையில இந்தியாவின் பார்வை மீண்டும் நிலவை நோக்கி திரும்பிச்சுங்க. 2008 சந்திரயான் 1 விண்கலம் இந்தியாவின் முதல் நிலவு ஆய்வு பயணமா மாறிச்சு. நிலவின் மேற்பரப்பை ஆய்வு செய்த அந்த பயணம் இந்தியாவின் நிலவின் ஆராய்ச்சிக்கு முக்கியமான அடித்தளத்தை அமைச்சிச்சு. அதுக்கப்புறம் சந்திரயான் 2 வந்துச்சு. 2019 அதோட லேண்டர் நிலவுல திட்டமிட்டபடி தரையிறங்க முடியல. அறிவியல்ல தோல்வினா கதவு மூடப்பட்டுருச்சு அப்படின்னா அர்த்தம் இல்ல, அடுத்த முயற்சிக்கான பாடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த பாடங்களோட இந்தியா மீண்டும் தயாரானது. அதோட முடிவுதான் சந்திரயான் 3. 2023 ஜூலை 14 ஏவப்பட்ட சந்திரயான் 3 பல லட்சம் கிலோமீட்டர் பயணத்துக்கு பிறகு ஆகஸ்ட் 23 நிலவுல மென்மையா தரையிறங்குச்சு. விக்ரம் லேண்டர் நிலவுல இறங்குச்சு. அதில் உள்ளிருந்த பிரக்யான் ரோவர் வெளியே வந்து நிலவின் மேற்பரப்பில் பயணம் செஞ்சு ஆய்வுகளை மேற்கொண்டுச்சு. பிரக்யான் சுமார் 101 மீட்டர் தூரம் பயணித்ததா இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. அந்த ரோவர் நிலவின் மேற்பரப்பில் சல்பர் இருப்பதற்கான நேரடி அளவீட்டு ஆதாரத்தையும் கண்டறிஞ்சிருக்குங்க. முக்கியமா சந்திரயான் 3 நிலவின் தென் துருவ பகுதிக்கு அருகில் வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடாக இந்தியாவை உருவாக்குச்சு. அதனாலதாங்க ஆகஸ்ட் 23 இந்தியர்களுக்கு இவ்வளவு முக்கியமான நாளா மாறிச்சு.

2024 ஜனவரி மாதம் 6 தேதி சூரியன் பூமி அமைப்பின் முதல் லாங் ரேஞ்ச் புள்ளியான L1 அருகே ஹாலோ சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அது சூரியனுக்குள்ள சென்று இறங்குவதற்காக அனுப்பப்பட்ட விண்கலம் அல்ல. சூரியனின் கதிர்வீச்சு, சூரிய காற்று, விண்வெளி வானிலை இதெல்லாம் ஆய்வு செய்ய ஏற்ற இடத்தில் இருந்து சூரியனை புரிந்து கொள்வதற்காக அனுப்பப்பட்டிருக்குங்க. நிலவுக்கு போனோம், செவ்வாயை ஆய்வு செய்தோம், சூரியனை ஆய்வு செய்கிறோம், அடுத்து என்ன? மனிதன் மீண்டும் நிலவுக்கு செல்ல முடியுமா? நிலவில் நீண்ட காலம் தங்க முடியுமா? செவ்வாயில் மனிதன் உயிர் வாழ முடியுமா? பிரபஞ்சம் எப்படி தொடங்குச்சு? நம்ம மாதிரி வேறு உயிர்கள் எங்காச்சும் இருக்கிறாங்களா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் முழுமையா கிடைக்கல. ஆனா அதுதான் அறிவியலின் அழகுங்க. எல்லா பதில்களும் தெரிஞ்சிருந்தா ஆராய்ச்சி தேவையில்ல. பதில் தெரியாத ஒரு கேள்வி இருந்தாலே அடுத்த பயணம் தொடங்கிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வானத்தை பார்த்து அங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேள்வி முதலில் நட்சத்திரங்களை என்ன வைத்தது, தொலைநோக்கியை உருவாக்க வைத்தது, ராக்கெட்டை உருவாக்க வைத்தது, ஸ்புட்னிக் விண்வெளிக்கு சென்றது, கஹாரின் பூமியை சுற்றினாங்க, ஆம்ஸ்ட்ராங் நிலவுல நடந்தாங்க, இந்தியா ஆரியபட்டாவை விண்வெளிக்கு அனுப்புனாங்க, சந்திரயான் நிலவை நோக்கி பயணிச்சு, சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமா தரையிறங்குச்சு, ஆதித்யா L1 சூரியனை நோக்கி பயணிச்சு, இது முடிவல்ல ஆரம்பம்னு இன்னுமே பல விண்வெளி ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குதுங்க. அதனால கனவு காணுங்கள், கேள்வி கேளுங்கள், ஆராயுங்கள். ஏன்னா இன்னைக்கு வானத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையின் கேள்விதான் நாளைக்கு ஒரு புதிய ராக்கெட்டின் பயணமா கூட மாறலாங்க. அந்த நம்பிக்கையோட விண்வெளி பயணம் தொடரட்டும், அறிவியல் பயணம் வளரட்டும், நம்முடைய கனவுகளும் அதைவிட உயரமாக பறக்கட்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் வரும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் தேசிய விண்வெளி தினம் பற்றிய தொகுப்பு விண்வெளி.

அகில இன்று பகல் 12:10 சங்கீத சாரலில் சிஎம் சிவஞானவதி அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம்.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மருத்துவ குணம் கொண்ட வாழை ரகங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் MS சரஸ்வதி அவர்கள்.

கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் சே 936 கிலோஹெர்ட்ஸோடு. நேரம் நண்பகல் 12 மணி.

0: தோற்று
1: அரசன் செயல்களை செய்பவர்கள் அரசனுக்கு உரிய சுற்றத்தினர். அரசனை விரும்பாத பகைவர் என்று சொல்லப்படும் அனைவரையும் ஆராய்வதே ஒற்றரின் கடமை.

0: தோற்று
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: நாலாம் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க கூட நல்லா இருட்டா கருகும்னு இருக்கிற ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டா கொஞ்சமா பதறும், லைட்டா உதறும்ல. நாளா நைட்டு கூட லைட்டு போட்டுதான்ப்பா தூங்குவேன், எனக்கெல்லாம் வெளிச்சம் மட்டும்தான் பிடிக்கும், இருட்ட பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொன்னா வெளிச்சமும் அளவுக்கு மீறினா பிரச்சனை தானாங்க. அட வெளிச்சத்துக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல இரவு வந்தா மக்கள் வானத்தை பார்த்தாங்க, நிலவை ரசிச்சாங்க, நட்சத்திரங்களே எண்ணினாங்க. இப்போ இரவு வந்தா நட்சத்திரம் எங்க இருக்குன்னே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒளி மாசு, அதாவது லைட் பொல்யூஷன். இரவு நேரத்துல தேவையற்ற அளவுக்கு தேவையற்ற இடத்துல தேவையற்ற நேரத்துல செயற்கை வெளிச்சம் இருக்கிறது. தெரு விளக்குகள், கட்டிடங்கள்ல லைட்டு, விளம்பர எல்இடி திரைகள், அலங்கார விளக்குகள், வாகன விளக்குகள்னு பல இடங்கள்ல இருந்து வரக்கூடிய அதிகப்படியான செயற்கை வெளிச்சம் இரவோட இயற்கையான இருளையே மாத்துதுங்க. நம்ம பூமிக்கு பகல் எவ்வளவு முக்கியமோ இரவும் அவ்வளவு முக்கியங்க. லைட் பொல்யூஷன் என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையானு கேட்டா, உலகத்துல வாழக்கூடிய பல உயிரினங்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காங்க. பாவமிக்க கடலாமை குட்டிகள் முட்டையிலிருந்து வெளியே வந்ததும் நிலா வெளிச்சத்தை பார்த்து கடலை நோக்கி போகணும்னு போறப்ப, நம்ம ஊர் சாலையில் இருக்கக்கூடிய தெருவிளக்குகளை பார்த்து அட அங்கதான் கடலை இருக்கு போல அப்படின்னு நேரா அங்க போயிருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு டீ கடை. என்னடா இது, கடல் தண்ணி சூடா இருக்குன்னு பார்த்தா டீ தூள் வாசனை வருதுன்னு கடலாமைகள் கண்ணீர் விடுதுங்க. பகல்ல தூங்கிட்டு இரவு நேரத்துல வேட்டையாட வேண்டிய ஆந்தைகள் 2 மணிக்கு மேலயும் எதுக்கு அந்த போர்டு லைட்டு? நாங்க நிம்மதியா நைட் ஷிப்ட் டியூட்டியை பார்க்க வேண்டாமா அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்குங்களாம். அறிவியல் ரீதியா பார்த்தா நம்ம உடலுக்குள்ள சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இயற்கையான உயிரியல் கடிகாரம் இருக்குது. இது 24 மணி நேர சுழற்சியில தூக்கம், விழிப்பு, உடல் வெப்பநிலை, ஹார்மோன் செயல்பாடுகள்னு பல செயல்களை ஒழுங்குபடுத்த உதவுதுங்க. ஆனா இரவு நேரத்திலயும் அதிகப்படியான செயற்கை வெளிச்சம் இந்த இயற்கையான இரவு சிக்னல்களை குழப்ப கூடுமாங்க. இரவு வானத்தை பாக்குறோம்னா நட்சத்திரங்கள் குறைவா தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, நகரங்கள்ல இருக்கக்கூடிய செயற்கை

இயற்கை வெளிச்சம் வளிமண்டலத்துல சிதறி வானத்தின் பின்னணி பிரகாசமாக்கப்படுதான். இதுதான் பொதுவாகவே ஸ்கை க்ளோ அப்படின்னு சொல்றாங்களாம். இரவு நேரங்கள்ல இடம்பெயரக்கூடிய பல பறவைகள் வானத்தில உள்ள இயற்கையான ஒளி சுடர்களையும் சுற்றுச்சூழல் சிக்னல்களையும் பயன்படுத்துது. அதிகமான செயற்கை வெளிச்சம் அதோட வழி செலுத்தல்களை குழப்ப கூடுவாங்க. சரி, இப்ப நாம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையில்லாத விளக்குகளை அணைத்து வைக்கலாங்க. வெளிச்சம் வானத்தை நோக்கி வீணா செல்லாம தேவையான இடத்தை மட்டும் ஒளிர செய்யும் வகையில விளக்குகளை அமைக்கலாம். ஒளி இருக்கட்டும், அளவோட இருக்கட்டும், இரவு இருக்கட்டும், இருளோட இருக்கட்டும், நட்சத்திரம் மின்னட்டும், நகர விளக்கு குறையட்டும். ஏன்னா இயற்கை நமக்கு பகலையும் கொடுத்திருக்கு, இரவையும் கொடுத்திருக்குங்க. ஒளியை மதிப்போம், இருளை ரசிப்போம், இயற்கையை நேசிப்போம். இனி உலகம் இனிய உலகமாகட்டும்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸ்ல அடுத்ததா சங்கீத சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு CM சிவஞானவதி அவர்களின் பன்னிசை பாடல்கள், NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய மிருதங்கம் கேட்க போறோம்.

நேரம் 12:10. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்று சி.எம். சிவஞானவதி அவர்கள் பன்னிசை, என்.சி. மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் ஒல்லி துள்ள என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சங்கீத சாரல் கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது சொற்றுணை வேதியன் என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸில் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்று CM சிவஞானவதி அவர்களின் பண்ணிசை, NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்வது முடிப்பது கங்கையும் என தொடங்கும் சுந்தரர் தேவ்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலளிவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் சங்கீத சாரலில் தொடர்வது காலம் உண்டாகவே என தொடங்கும் மாணிக்க வாசகர் திருவாசகம்.

சங்கீத சாரல் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நிகழ்ச்சியின் நிறைவாக பின்னை நின்று என்னை எனத் தொடங்கும் திருமூலர் திருமந்திரம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் இன்று சி எம் சிவஞானவதி அவர்களின் பன்னிசை, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.
1: கூவை குளிரா கொஞ்சம் குயிலா, கூடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா,

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு இந்த சட்டங்களை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்தாமல் தாமதித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு அடிபணியாது என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஒடிஷாவில் உள்ள பாரதீப் துறைமுகம் 15 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். பாரதீப் துறைமுகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு இந்த துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற அதற்கான வழிகாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். இளம் படைப்பாளிகளுக்கு இந்த திரைப்பட விழா வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவிலான சிறந்த திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். இந்த திரைப்பட விழா கோவாவில் நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சட்ட அமைப்பு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதில் பங்கேற்றார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்தும் நீதித்துறையின் செயல்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவில்

0: வளர்ச்சிக்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவிற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுமையான கற்பித்தல் முறை மற்றும் மாணவர்களின் நலன் மீது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது தமிழகத்தின் கல்வி சிறப்புக்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள், அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
1: இதேபோல் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரை பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சுது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
1: தெலங்கானாவில் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர். யாதாதிரி புவனகிரி மாவட்டத்திற்குட்பட்ட போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த தனியார் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியர்கள் பணி மாற்றத்தின் போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த உற்பத்தி பிரிவில் உள்ள உலையில் ஏற்பட்ட தீ காரணமாக இந்த வெடி விபத்து நேரிட்டதாகவும், இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்தனர். ஜெய்ப்பூர் அருகே உணவு தானியங்களை சாலையில் காய வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான தொழில்துறை ஒத்துழைப்பு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் தன்வி மக்தூமும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் சப் ஜூனியர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-8 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் யூ யான் ஜெய்ஸ்லின் ஹூயை வென்றார். கான்குன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 12-10 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், டேவிட் ஸ்டீவன்சன் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்.

0: பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் செய்தி 936 கிலோஹெர்ட்ஸோடு. நேரம் 12:50.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப் கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் பிற்பகல் 1 மணி. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

காலத்தை வென்ற தேனிசை கீதங்களுக்கு என்றும் வயதாவதே இல்லை. அவற்றை ரசிக்கும் பொழுது நமது மனம்தான் காலம் எனும் ஓடையில் பின்னோக்கி பயணிக்கிறது. என்றும் இளமையாக இன்றும் இதயங்களை கவரும் கானங்களுக்கு இனி செவி சாய்க்கலாம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். 1958 வெளிவந்த பர்வரிஷ் எனும் இந்தி திரைப்படத்தை அடிப்படையாக வைத்து பட்டு எழுதிய நாடகம் பெற்றால்தான் பிள்ளையா 1963 பீம்சிங் இயக்கத்தில் தமிழில் திரைப்படமானது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருந்த இந்த திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலுக்கு TM சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோர் குரல் கொடுத்திருந்தனர். அந்த பாடலை மதுரை கீதம் நிகழ்ச்சியில் கேட்க விரும்பி கடிதம் எழுதியிருக்கிறார்கள் மன்னார்புரத்திலிருந்து நல்ல கருப்பன், விசாலாட்சி, அழகப்பன் ஆகியோர். இவர்களது மனம் கவர்ந்த மதுரை கீதம் இதோ.

நினைவில் நிலைத்த தேனிசை கீதங்களுக்கு செவி சாய்த்து இசைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் எழுதி இயக்கிய திரைப்படம் தபால்காரன் தங்கை 1970 வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு கே.வி. மகாதேவன் இசையமைத்திருந்தார். அந்த திரைப்படத்திலிருந்து சிறுகாம்பூர் கிருஷ்ணன், மதியழகன், மதிபாலன், அமர்நாத், சாந்தினி தேவி, காவ்யா, தமிழமுதன், தரணி தன்யா, ஏவூரிலிருந்து கிருஷ்ணவேணி, முத்துக்குமார், கனிமொழி, செந்தமிழ் செல்வி இவர்கள் விருப்பத்தில் மதுர கீதம் இதோ.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நெஞ்சில் நிறைந்த திரை இசை கானங்களுக்கு செவிசாய்த்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். 1962 வெளிவந்த கன்னட திரைப்படம் பூதனா. பீம்சிங் இயக்கத்தில் 1965 தமிழில் இந்த திரைப்படம் வெளிவந்தது. சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்ற அந்த திரைப்படம் பழனி. கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருந்தார். சீர்காழி கோவிந்தராஜன், பி சுஷீலா குரல்களில் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலுக்கு முசிறி செவந்திலிங்கபுரத்திலிருந்து சிவகுமார், சரோஜா, தர்ஷன், சுபிக்ஷன், சேட்டு இவர்களது மனதை கவர்ந்த மதுர கீதமாகிறது. இதோ அந்த பாடல்.

0: தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
1: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: தேன் சிந்தும் திரைகானங்களுக்கு செவிசாய்த்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். 1966 KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் சித்தி. MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்த இந்த திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளை PV ஸ்ரீனிவாஸ், எல்லாரீஸ்வரி குரல்களில் கேட்கலாம். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கரூர் தான் தோன்றி மலையைச் சேர்ந்த செல்வராஜ், பெரியநாயகி ஜோசிகா, ஸ்ரீ கிரீஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, ஷாகுல் ஹமீது, முகமது இப்ராஹிம் ஆகியோர். இவர்களது விருப்பத்தில் மதுர கீதம் இதோ.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

1964 ஆர் எஸ் மணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் சித்ராங்கி. கோமா பாலசுப்ரமணியம் எழுதியிருந்த பாடலுக்கு வேதா இசையமைத்திருந்தார். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, கே ஜமுனாராணி இவர்களது குரலில் அமைந்த அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், அரகண்டநல்லூரிலிருந்து நாராயணன், தலை ஞாயிறு ராஜா முகமது ஆகியோர் இவர்களது மனதை கவர்ந்த மதுர கீதம் இது.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மடர்கள் தாங்கி வந்த மதுரை கீதங்கள் கேட்டு இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். 1961 ஸ்ரீதர் எழுதி இயக்கி தயாரித்த திரைப்படம் தேன் நிலவு. ஏ.எம். ராஜா இசையமைத்திருந்த இந்த திரைப்படத்திற்கு கண்ணதாசன் பாடல் வரிகளை எழுதினார். திரைப்படத்தில் ஏ.எம். ராஜா பி. சுஷீலா குரல்களில் அமைந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குமாரமங்கலத்திலிருந்து லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர், திருமணமேடிலிருந்து அம்சவல்லி, செல்வகுமார், பிருந்தா, நாகார்ஜுன் மற்றும் ரித்தீஷ் ஆகியோர், இவர்களது மனதை கவர்ந்த மதுரை கீதம் இதோ.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: காலச்சுவடுகளில் கால் தடம் பதித்த காவிய கானங்களை கேட்டு இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz. எல் பாலு இயக்கத்தில் 1969 வெளிவந்த திரைப்படம் 4 கில்லாடிகள். வேதா இசையமைத்திருந்த இந்த திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் அமைந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், கோகூரிலிருந்து புகழேந்தி, மேலக்குண்டயம் பேட்டை சிவாஜி, வாசுகி ஆகியோர் இவர்களது மனதை கவர்ந்த மதுர கீதம் இதோ.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இன்னிசையோடு இசைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நாளை நமது திரைப்படத்திலிருந்து 1975 கே எஸ் சேதுமாதவன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்த இந்த திரைப்படத்திற்கு பாடல்களை வாலி எழுதியிருந்தார். கே ஜே யேசுதாஸ், பி சுஷீலா குரல்களில் இந்த திரைப்படத்தில் அமைந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சண்முக நகரிலிருந்து ஷாலினி, பரத், சத்யா, ஸ்ரீதர், லதா, ராஜி, ராஜு, ஜிங்கிள், அக்ஷயா ஆகியோர். இவர்களது மனதை கவர்ந்த மதுர கீதம் இதோ.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: ஏற்பாடாயிடுச்சு.
3: எதுக்கு?
2: குட்டியோட ஃபீஸுக்கு.
3: காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
6: வளர்ச்சிக்கு
7: உதவும்
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
7: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மதுர கீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ராமு திரைப்படத்திலிருந்து இதோ.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை தேனா இனித்த திரை கானங்களை மடல்கள் தாங்கி வந்த மதுரை கீதமாக கேட்டு ரசித்தோம். நினைவோளிலிருந்து மீண்டும் நிகழ்காலம் திரும்புவோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கவிருப்பது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோரின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். படைப்பாற்றல் திறனுடன் கூடிய இளைஞர்கள் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரங்களுடன் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை வெளிக்கொணர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக நாளை ரஷ்யா புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 27வது இந்தியா ரஷ்யா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். தொடர்ந்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் பரஸ்பர மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் மகளிர் சார்ந்த ஊரக தொழில் முனைவோர் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட செயல்பாடுகளின் கீழ் புதுதில்லியில் நடைபெற்ற பண்ணைசாரா வாழ்வாதாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த உயர் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபினைலெஃப்ரின், குளோர்பினரமைன் மேலியேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கப்படக்கூடாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இப்பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களில் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டுமென கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் நிறைந்த சென்னை நகரை நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ் மற்றும் மதுரை PMST கேந்திரிய வித்யாலய ஆசிரியை திருமதி ஜே அமுதாவிற்கு கிடைத்துள்ள இந்த உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் கல்வி சிறப்பிற்கும் அனைத்து ஆசிரியர் சமூகத்திற்கும் மேலும் பெருமை சேர்ப்பதாக அவர் கூறியுள்ளார். அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல், மாணவர் நலனில் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றுக்காக நாடு முழுவதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் வரும் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று இவ்விருதுகளை வழங்குகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டம் வெள்ளக்கோவில் குலவணிகர்புரம் பகுதிகளில் கல்லறை தோட்ட சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த 1.36 கோடி ரூபாய் நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்றார்.
2: குலவணிகர்புரம் மற்றும் வெள்ளக்கோயில் ஆகிய இடங்களிலே கல்லறை தோட்டத்திற்கான சுற்றுச்சுவர் போன்ற வசதிகளுக்காக 1.36 கோடி நிதி விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது. அதேபோல் சுத்தமல்லி நரசிங்கநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மையவாடி

0: கபரஸ்தான் அமைக்கிற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது, அதுவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது.
1: கடந்த காலங்களை விட சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் தமிழகத்தில் தற்போது அதிகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சில விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருந்ததாக கூறிய அவர், எனினும் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக விளக்கியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத் துறையில் காலிப் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின மாடுகள் வளர்க்கும் ஆர்வமுடையவர்களுக்கு பவானிசாகர் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் தரமான கன்றுகள் வழங்கப்படுவதாக கூறினார். எல் நினோ பாதிப்பால் ஏற்பட்டுள்ள வறட்சியால் தீவன தட்டுப்பாடு நிலவும் சூழலில் பசுந்தீவனம் வளர்க்க போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, கிராமப்புற மேம்பாடு பொருளாதார வளர்ச்சியில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று திறந்து வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களுக்கு வயது உச்சவரம்பு நிர்ணயம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. மாணாக்கர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக மட்டுமின்றி அதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவின் மூலம் நாட்டின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், மாணாக்கர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் மாயைகளை தங்கள் இயல்பு வாழ்வுடன் ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 500 மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்ப்ராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் காங்கேயம் ரோட் பகுதியில் 24வது நெட்சோ பின்னலாடை இயந்திர கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியில் 520 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு நவீன நிட்டிங் எந்திரங்கள், டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்கள், எம்ப்ராய்டரி எந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர், கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டால்கள் அமைத்துள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் 100% மானியத்துடன் 60 ஸ்டால்கள் அமைத்து தங்கள் ஆடை உற்பத்தி எந்திரங்கள் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: தூத்துக்குடி தினேஷ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான நாட்டுப்படகுகள் மூலமாக மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. மீன் ஏலக்கூடத்தை மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் மலை மோதியது. சீலா மீன் 1 கிலோ 1200 ரூபாய், விலை மீன் 700 ரூபாய், ஊளி மீன் கிலோ 450 ரூபாய் என விற்பனையானது. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூரில் 5000 பனை விதைகள் நடும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். 2027 ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நெதர்லாண்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்று இரவு எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலிப் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி

0: அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாண்ட்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. இப்ப நாம கேட்கலாம் மிட் டே நியூஸ்.
1: Good afternoon.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மருத்துவ குணம் கொண்ட வாழை ரகங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எம்.எஸ். சரஸ்வதி அவர்கள்.
1: நேர்களுக்கு வணக்கம். மாப்பழ வாழைன்னு முக்க நில ரொம்ப முக்கியமான ஒரு கனியான வாழையில வந்து நம்ம வந்து சாகுபடி பண்றோம், அதுல இருக்கிற தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறோம், சந்தைப்படுத்துறோம். ஆனா அதுல இருக்கிற முக்கியமான குணங்களையும் அதோட மருத்துவத்தன்மையும் தெரிஞ்சுக்கும் பொழுது அதை வந்து இன்னும் சரியான முறையில் நம்ம சந்தைப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை பத்திய தகவலை நம்ம கூட சொல்றதுக்காக நம்ம திருச்சியில இருக்க தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தோட முதன்மை விஞ்ஞானி முனைவர் சரஸ்வதி வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கங்க. மேம்
2: வணக்கம் சார்.
1: பொதுவாகவே வந்து நம்மளோட உணவு இந்த கலாச்சாரத்துல வந்து வாழை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஒரு மங்களகரமான விஷயம் அப்படின்னா வாழை மரம் இல்லாம நம்ம அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறது இல்ல. இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க இந்த ஒவ்வொரு பகுதியும் நம்மளோட கலாச்சாரத்திலையும் உணவுலையும் பயன்படுது. வாழைத்தண்டாக இருக்கட்டும், வாழைக்காயாக இருக்கட்டும், ஒவ்வொரு பகுதியும் நமக்கு எப்படி பயன்படுது, அதை பத்தி ஒரு சுருக்கமான தகவல்கள் சொல்லுங்களேன் மேம்.
2: எல்லாரும் அதிகமா வந்து வாழை பழத்தை தான் நம்ம யூஸ் பண்றோம். அது தவிர பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த வாழைப்பூ யூஸ் பண்றோம், தண்டு, இலை, ஈவன் பழத்தோல், அது ஒரு வேஸ்ட்னு சொன்னா கூட அதுலயும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஃபீனால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. வேர்தண்டை கூட யூஸ் பண்ணலாம். வாழையில வந்து எந்த பகுதியுமே வேஸ்ட் ஆகுறது இல்லை சார். அதுதான் அந்த வாழையோட சிறப்பே. கல்பதரும்னு சொல்வோம், அதுதான் இந்த வாழையோட சிறப்பு. இந்த ஒவ்வொரு பகுதியிலையுமே நம்ம அதை வந்து டைரக்டா வந்து மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல வந்து ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது வந்து ஒரு மருத்துவ தன்மையை அடையுது. நம்ம வாழைப்பழம், வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளோட நோய் எல்லாம் குணமாயிருங்கிற ஒரு தப்பான அசம்ஷன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டுக்கு இதுக்கும் ஒரு சில மருத்துவ குணங்களை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு தான் நான் சொல்வேன்.
1: உணவே மருந்து அப்படின்னு சொல்லும்போது அதுல இந்த வாழையோட பங்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக இதுவே சரி பண்ணணும்ன்ற அர்த்தம் இல்லை. ஆனா நம்ம உடல்நிலையை மேம்படுத்துவதற்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலைக்கும் இது உதவிகரமா இருக்கு
2: அப்படின்னு சார் அப்படிதான் எடுத்துக்கணும்.
1: குறிப்பா இந்த வாழைப்பழம் இந்த இதுல வந்து என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு, இது எப்படி எப்படிலாம் பயன்படும்ன்றத சொன்னீங்க. இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழை இலை இதுலாம் ஆக்சுவலா நமக்கு என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தியான கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன்.
2: இப்ப நம்ம வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா மெயினானது என்னன்னா பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றோம். அப்புறம் வைட்டமின் B6 இருக்கு, வைட்டமின் C இருக்கு, நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குன்னு சொல்றோம், மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அதாவது வாழைக்காய்னு எடுத்துக்கோங்கண்ணே, அதுல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய மாவு சத்து அதிகமா இருக்கு. அதே வந்து நீங்க வாழைப்பூவை பாத்தீங்கன்னா அதுல நார்ச்சத்து இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, மற்றும் ஃபீனால்ஸ் மற்றும் ஃபிளாவனாய்ட்ஸ் இருக்கு. ஸோ அதே வாழை தண்டுல பாத்தீங்கன்னா நீர்ச்சத்தும் அதிகமா இருக்கு, நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு. அதே வாழைப்பழ தோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அது வேஸ்ட் தான் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அதுலயும் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, ஃபீனால்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ வாழை இலை, வாழை இலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம தொன்று தொட்டு அதை வந்து நம்ம பண்பாட்டின் ஒரு முக்கிய இதாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபீனால்ஸ் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து எப்பவுமே என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் வாழை இலையில அதில் சூடான சாப்பாட்டை போட்டு அதில் சாப்பிடும்போது உணவில் இருக்கிற சத்துக்கள் மட்டும் இல்லாமல் அந்த இலையில இருக்கிற ஃபீனால்ஸ் என்று சொல்லக்கூடிய இதையும் வந்து நம்ம உடலுக்குள்ளார செல்றதுனால அதுவும் ஒரு நல்ல சத்து உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம் சார்.
1: நிறைய பாரம்பரியமான வாழை ரகங்கள்லாம் இருக்கு. அந்த வாழை ரகங்கள்ல ஒவ்வொரு ரகத்தோட சிறப்புகள் என்னென்ன, குறிப்பாக முதல்ல வந்து அதிகமா பெரிய அளவுக்கு ப்ரிஃபர் செய்யப்படுவது இந்த செவ்வாழை. செவ்வாழை வந்து பொதுவாகவே அதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதா நம்ம நம்புறோம். அந்த செவ்வாழை அதோட சிறப்புகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
2: சார். செவ்வாழை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சார் அதுல வந்து அதிகமான டேஸ்ட் உங்களுக்கு இருக்காது, ஆனாலும் வந்து அதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. மெயினா நம்ம பாத்தீங்கன்னா கேரட்டினாய்டு ரச் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய கேரட்டினாய்டு கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து விட்டமின் ஏ சத்தை தரக்கூடியது. அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஃபீனால்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து நம்ம செவ்வாழையில இருக்கு சார். அதனால நம்ம செவ்வாழை வந்து டேஸ்ட் கம்மியா இருந்தா கூட நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அதை நல்லாவே கொடுக்கலாம்.

0: அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த வாடையில வந்து செய்யப்படக்கூடிய முக்கியமான தின்பண்டம் வந்து இந்த சிப்ஸ். அது பெருமளவுக்கு விரும்பப்படுது. அதுல வந்து அதை செய்யறதுக்கு ரொம்ப உகந்த ரகமா இருக்கக்கூடிய நேந்திரன். நேந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரளா இந்த பகுதியில் அதை அப்படியே நேரடியாகவும் பழமாகவும் சாப்பிட்றாங்க, ஒரு செங்காயா இருக்கும் போதும் சாப்பிட்றாங்க. அந்த பழத்தோட சிறப்புகள் என்னன்னா, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நேந்திரன்ல பாத்தீங்கன்னா மாவுச்சத்து இருக்கு, அதே மாதிரி எதிர்ப்பு மாவுச்சத்தும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து வாழை காயாக எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை குக் பண்ணி சாப்பிட்றோம், அதை ஸ்டீம்னு சொல்லி கொஞ்சம் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றோம், பழுக்க வச்சும் சாப்பிட்றோம். இதை சாப்பிடும் போதே என்ன ஆகுதுன்னா அந்த மாவுச்சத்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அந்த மாவுச்சத்து, அந்த எதிர்ப்பு மாவுச்சத்துங்கிறது என்னாகும் அப்படின்னு சொன்னால், ஒரு அளவு வந்து செரிமானம் செய்யப்பட்டு அது டைரக்டாக நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலில் போய் அங்கே இருக்கிற, அதாவது நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு அது வந்து உணவா இருக்கு சார். அப்படி இருக்கும்போது அது நம்ம உடல் நலத்துக்கு நன்மை தருது.
0: அதே மாதிரி ரொம்ப சிறப்பாக வரவேற்போடு இருக்கக்கூடிய பழங்கள் வந்து இந்த பூவன், அப்புறம் ரஸ்தாலி. இது வந்து சந்தையில் எப்பயுமே ஒரு நிலையான ஒரு விலை இருக்கக்கூடியது. ஆனால் என்னென்னா இந்த ரஸ்தாலியில் நிறைய அந்த பூச்சி தொந்தரவு அதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செல்ல பரப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கு. அந்த ரகங்களோட சிறப்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இப்போ இந்த ரஸ்தாலி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ரகம்தான், சுவையுள்ள ஒரு ரகம்னே சொல்லலாம். மார்க்கெட்லேயும் உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். இந்த வாடல் நோய் தாக்கத்தினால இப்போ அதிக அளவில் பயிர் செய்யப்படுறதில்ல. இப்போ அதுக்கு பதிலாக ஒரு மாற்று ரகம் கூட வந்துருச்சு. ஆந்திராலிருந்து ஆந்திரா ரஸ்தாலின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து தான் திருச்சியிலலாம் பயிர் செஞ்சுட்டு வராங்க. அந்த ஆந்திரா ரஸ்தாலியும் சுவை இருக்க தான் செய்யுது, ஆனாலும் நம்ம நாட்டு ரஸ்தாலியில் இருக்கக்கூடிய சுவை இல்லை. இப்போ இந்த ரகத்தை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இயற்கை சர்க்கரைங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இமீடியட்டாக ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்க போகிறாங்க அவங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் இமீடியட்டாக அந்த மாதிரி ஒரு பழத்தை வந்து நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பூவன் ரகத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம நிறைய செரிமானத்துக்காக நம்ம நிறைய பேர் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பூவன் வாழை தான் சாப்பிடணும்னு குழந்தைங்களுக்கு கொடுப்போம், நம்மளும் சாப்பிடுவோம். ஸோ அதுலேயும் ஒரு செரிமான சக்தி அதிகமாக இருக்கு.
0: பூவன்லேயே நெய் பூவன்னு சொல்லுவாங்கல்ல மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இயற்கை சர்க்கரை அதிகமாக இருக்கு, அதே மாதிரி பொட்டாசியம் இருக்கு, நார் சத்து இருக்கு. இன்ஸ்டன்ட் எனர்ஜி குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்போர்ட்ஸில் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக வந்து இந்த ஒரு நெய்ப்பூவன் பழத்தை கொடுப்பாங்க.
0: ரொம்ப அதிகமாக கிடைக்காத ஒரு பழங்களில் வந்து ஒன்று என்ன அப்படின்னா அந்த பேயன் பழம். அந்த பேயன் பழத்தோட சிறப்புகள் என்ன? அதேமாதிரி கற்பூரவல்லி, அதுவும் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வாழை ரகம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: சார், இந்த கற்பூரவல்லிங்கிறது அதிக சக்கரத்தன்மை கொண்டது சார், இயற்கை சர்க்கரை அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால அதை வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம், அதுவும் செரிமான ஆரோக்கியத்தை நல்லா வச்சிருக்கும், தொன்று தொட்டு பயன்படுத்திக்கிட்டு வராங்க. பேயன் வாழை வந்து ரொம்ப கிடைக்கிறதே கஷ்டம், கமர்ஷியலா வணிக ரீதியா யாரும் பெருசா கல்டிவேட் பண்றதுல அவங்கவுங்க வீட்டுல ஒரு 10 மரம் 12 மரம் அந்த மாதிரி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல நீங்க மெயினா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட், அதாவது வந்து பாடிக்கு ஒரு நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா மெயினா இந்த மூல நோய், அப்புறம் இந்த வயிற்றுல வந்து வயிற்றுப்புண் அந்த மாதிரி நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகவும் பழமாகவும் பயன்படுத்தப்படுகிறது.
0: மலை வாழைப்பழம் குறிப்பா நமக்கு இந்த பழனி கோயில்ல பஞ்சாமிரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விருப்பாச்சி, இது வந்து குறிப்பா இந்த கொடைக்கானல் மலைப்பகுதிகள் இந்த பகுதிகளெல்லாம் நிறைய போடுறாங்க. அதே மாதிரி திண்டுக்கல் பகுதியிலயும் அந்த சிறுமலையிலயும் இந்த மலை வாழைப்பழம் அப்படிங்கிறது ஃபேமஸ். இது ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல இதுல ஏதாவது வெரைட்டி இருக்குங்களா மேம்? இதோட சிறப்புகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
1: சார். ஆக்சுவலா வந்து மலை வாழையில வந்து ரெண்டு இருக்கு சார், நீங்க சொன்ன மாதிரி விருப்பாச்சி ஒண்ணு, சிறுமலை ஒண்ணு. சிறுமலைக்கும் விருப்பாச்சிக்கும் பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இல்லை சார். அந்த சிறுமலை பகுதியில பயிர் செய்யப்படுற மலை வாழை வந்து நம்ம சிறுமலை வாழைன்னு சொல்றோம், அதே வந்து கீழ்பழனி மலையில பயிர் செய்யக்கூடிய மலை வாழையை வந்து நம்ம விருப்பாச்சின்னு சொல்றோம். இதுல வந்து இதை மெயினா பஞ்சாமரத்துக்கு தான் யூஸ் பண்றாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஃபர்ம்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழத்தோட ஃபர்ம்னஸ் வந்து நம்ம விருப்பாச்சியில கொஞ்சம் அதிகமா இருக்கும், சிறுமலையில கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அதோட தனித்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைஜஷனை வந்து தூண்டும், மேலும் அதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது.
0: இது இல்லாம இந்த ஒவ்வொரு சில இடங்கள்ல வந்து கிடைக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி பகுதியில மட்டும் ஸ்பெஷலா இந்த மட்டின்னு ஒரு ரகம் சொல்றாங்க, அப்புறம் இந்த கருவாலை இது மாதிரியான சில ரகங்கள்லாம் இருக்கு. இதோட சிறப்புகள் என்ன மேம்? அந்த ரகங்கள் வந்து பொதுவா எப்படி இருக்கும், அதை பத்தியான தகவல் ஏதாவது சொல்லுங்க.
1: கருவாலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நாமக்கல் மாவட்டத்துல கொல்லிமலையில அதிகமா பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மெயினா பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் அதை வந்து பெருசா சந்தைக்கு எதுவும் வரல, ஆனா அதுல வந்து நல்ல ஒரு நார் சத்தாகட்டும் இயற்கை சர்க்கரைகள் ஆகட்டும் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து அதுல இருக்கு அந்த கருவாலை என்று சொல்லக்கூடிய ரகம். அது பாத்தீங்கன்னா ஒரு

0: கமர்ஷியலாவே வரவே இல்லை. ஏன்னு கேட்டா அதை வந்து கோயிலுக்கு மாத்திரம்தான் அதை படைக்கணும், அதை வந்து வீட்டில் வளர்க்க கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப நம்ம அந்த வெரைட்டியை வந்து வாழை ஆராய்ச்சி மையத்துல ஒரு காவேரி சுகந்தம்ங்கிற ஒரு ரகத்தை உருவாக்கியிருக்கோம். அந்த ரகத்துல வந்து பெரிய டிஃபரன்ஸ், அந்த கருவாழைக்கும் நம்மளோட காவேரி சுகந்தத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுல இருந்து தேர்வு செய்யப்பட்டது தான் இந்த காவேரி சுகந்தம்ங்கிற ரகம். இதுலயும் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து, பொட்டாசியம், அப்புறம் ஆன்டி ஆக்சிடன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கு சார்.
1: அதே மாதிரி நிறைய பேரால் இப்போ விரும்பி சாப்பிடக்கூடிய பழம், நிறைய ஓரளவு சந்தையில் கிடைக்கக்கூடிய பழம்னா கதளி. அந்த கதளியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அது எப்படி நமக்கு உடல் நலத்துக்கு வாழ்வியலுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதில் இருக்க சிறப்பு இயல்புகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கதளி பழம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களில், குருவாயூர் கோயில்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் இந்த கதளி தான், நம்ம இங்கே எப்படி பூவன் சாமிக்கு படைக்கிறோமோ அங்கே வந்து குருவாயூரில் வந்து இந்த பழம் தான் யூஸ் பண்ணுவாங்க சார். இதில் வந்து இயற்கை சர்க்கரை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா செங்கதளின்னு ஒன்று இருக்குது சார். அந்த செங்கதளியும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிகமாக பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த செங்கதளியில் கெரோட்டினாய்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் மிச்ச நிறமிகள், ஊட்டச்சத்து இவையெல்லாம் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சார்.
1: இதெல்லாம் சிறப்பு ரகங்கள் இருந்தா அந்த ரகங்கள், அந்த ரகங்களோட சிறப்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன்.
0: அமிர்தபாணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இது வந்து நம்ம ரஸ்தாலி ஒத்தின ரகம் தான் சார். இது வந்து ஆந்திரால பயிர் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுலயும் வந்து சர்க்கரை, நார்ச்சத்து, கனிமச்சத்து இதெல்லாம் அதிகமா இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம மெயினா பாத்தீங்கன்னா நீங்க மட்டி பழத்தை பத்தி கேட்டீங்க. மட்டி வந்து கன்னியாகுமரியில தான் கல்டிவேட் செஞ்சிட்டு இருக்காங்க. 2024 வந்து ஈவன் அதுக்கு ஜிஐ டேக் கூட வாங்கியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா என்னன்னா குழந்தைங்களுக்கு மெயினா கொடுப்பாங்க, ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3வது மாசத்துல இருந்தே இந்த மட்டி வாழையை வந்து நல்லா மசிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது நல்ல செரிமானம் ஆகும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கறதா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாளையங்கோடன், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மற்றும் கேரளாவில் அதிகமாக பயிர் செஞ்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சிங்கன்னு ஒரு வெரைட்டி, நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சிங்கன்கிற ரகம் பார்த்தீங்கன்னா மெயினாக அதுவும் வந்து நம்ம மலை வாழை மாதிரியே தான் சார் இருக்கும். அந்த சிங்கன் வெரைட்டிங்கிறதும் மரமும் கொஞ்சம் குள்ளமாக இருக்கும். இதில் வந்து பொட்டாசியம், நார்ச்சத்து, இயற்கை சர்க்கரைகள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்காங்க.
1: இப்ப நம்ம வாழை மதிப்பு கூட்டுல பொருட்களாக நம்ம என்ன மாதிரி அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேம்?
0: டீஹைட்ரேட்டட் பனானா, ஃபிக்ன்னு சொல்லுவோம், இது அதிகமா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மொந்தன் காயில கூட சிப்ஸ் எல்லாம் நிறைய செய்யறாங்க. வாழை நாரில் வந்து உங்களுக்கு நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யறாங்க சார். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு.
1: இப்போ நிறைய வாழை ரகங்கள், அதோட சிறப்புகள், அது இல்லாமல் அதோட மதிப்பு கூட்டு வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே சொன்னீங்க மேம். இப்போ இது சம்மந்தமாக விவசாயிகளுக்கோ இல்லை கேட்டுட்டு வந்த நேயர்களுக்கோ ஏதாவது கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம் மேம் உங்களை?
0: நீங்கள் என்னோட மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். 63-801-431.
1: மிக்க நன்றி மேம், நிறைய முக்கியமான தகவல் சொன்னீங்க, சுவாரஸ்யமான தகவல் சொன்னீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக்க நன்றி.
0: நன்றி சார்.
2: நம் வாழ்வியலோடு கலந்திருக்கும் வாழையில மருத்துவ குணம் கொண்ட செவ்வாழை, மட்டி வாழை, மலை வாழை, பூவன் வாழை, பேயன் வாழை போன்ற பல ரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு தனித்துவமான பலன்களை தருது. ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்த, கண் பார்வையை மேம்படுத்த, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, செரிமான கோளாற நீக்க, சோர்வை போக்கி உடனடி ஆற்றலை பெற, வயிற்று புண்ண ஆத்த, இப்படி பல மருத்துவ குணங்கள் வாழை ரகங்கள்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, வாழை ரகங்கள்ல மதிப்பு கூட்டி செய்யும் பொருட்களாலேயும் பல பயன்கள் இருக்குன்னு இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கேற்று விளக்கம் கொடுத்தாங்க திருச்சி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் MS சரஸ்வதி அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: படபடவென பட்டாம்பூச்சிகளாய் சிறகழிக்க துடிக்கும் நம் சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் தம்பி தங்கைகளே, இன்னைக்கு மணிமலர்ல பல்சுவை நிகழ்ச்சி, கதை எனும் தேவதை போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் வலம் வர இருக்கு. எல்லாத்தையும் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? மணிமலர்ல முதலாவதாக பல்சுவை நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டி ஏஞ்சல் சாந்தையர்த் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஏஞ்சல் சாந்தையர்த் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி திருக்கானூர்பட்டி சார்பாக பல கலை நிகழ்ச்சிகளை உங்கள் முன் வழங்க வந்துள்ளோம். கேட்டு ரசித்து மகிழுங்கள்.
2: தங்களுடைய இனிமையான குரலாலும் அழகான அசைவுகளாலும் தங்கள் பாடல் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நம் குட்டி நட்சத்திரங்கள். நந்திதா, கவின்மலர், ஆல்வினா ஐரிஸ்.

0: பூக்காய் பழம் தந்தது என் பாச அம்மா, மாங்கன்று நட்டார் மரம் வளரே, காய் பழம் தந்தது நானும் அவளை கன்று, கொய்யா கன்று நட்டேன் மரம் செழித்து வளர தினமும் தன்னை ஊற்றிடுவேன்.
1: நட்சத்திரங்களின் இனிமையான பாடலுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.
2: இசை மனதை மகிழ்விக்கும் இனிய மொழி இப்பொழுது இனிய குரலில் பாடல் பாடி மகிழ்விக்க வருகிறார்கள் நம் மழலையர்கள்.

0: பிரியாவே, அழகான குரல்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். கவிதை என்பது வார்த்தைகளில் பூக்கும் உணர்வுகளின் அழகிய மலர். கவிதை மலர் தொடுக்க வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள்.
1: சுற்றுச்சூழல் பற்றிய கவிதை. இயற்கையின் செழிப்பே மனிதனின் செழிப்பு, ஆனால் இயற்கையை நாமே அழிக்கிறோம். இயற்கையின் செழிப்பே மனிதனின் செழிப்பு, ஆனால் இயற்கையை நாமே அழிக்கிறோம். வெப்பத்தணலில் தவிக்கிறது பூமி பந்து, வெப்பத்தணலில் தவிக்கிறது பூமி பந்து. அழிவது இயற்கை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் தான்.

0: அழிவது இயற்கை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் தான். இனியாவது திருந்துவோம், இனியாவது திருந்துவோம். மனித வளம் காக்க இயற்கை வளம் பேணுவோம், மனித வளம் காக்க இயற்கை வளம் பேணுவோம். நிறைய மரக்கன்றுகளை நடுவோம், நிறைய மரக்கன்றுகளை நடுவோம். நெகிழியை முற்றிலுமாக தவிர்ப்போம், நெகிழியை முற்றிலுமாக தவிர்ப்போம். நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டாமல் இருப்போம், நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டாமல் இருப்போம். மரங்கள் வளர்ப்போம், இன்பமாய் வாழ்ந்திடுவோம். மரங்கள் வளர்ப்போம், இன்பமாய் வாழ்ந்திடுவோம்.
1: ஒரு நல்ல கதை ஆயிரம் நல்ல கருத்துக்களை நம் மனதில் விதைக்கும். கதைகள் நமக்கு மகிழ்ச்சியை தருவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை பாடங்களும் கற்றுத்தருகின்றன. புத்திமான் பலமான்

0: நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டாமல் இருப்போம். நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டாமல் இருப்போம். மரங்கள் வளர்ப்போம், இன்பமாய் வாழ்ந்திடுவோம். மரங்கள் வளர்ப்போம், இன்பமாய் வாழ்ந்திடுவோம்.
1: ஒரு நல்ல கதை ஆயிரம் நல்ல கருத்துக்களை நம் மனதில் விதைக்கும். கதைகள் நமக்கு மகிழ்ச்சியை தருவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை பாடங்களும் கற்றுத்தருகின்றன. புத்திமான் பலமான் ஆவான் என்ற கதையை கூற வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள் ஜோவினா மற்றும் ஆஷிகா.
2: இந்த கதையின் தலைப்பு கொண்டை குருவி அரசன். ஒரு காட்டில் இருவாச்சி பறவை பறவைகளின் அரசனாக இருந்தது. ஆனால் அது அந்த காட்டில் உள்ள சிறிய பறவைகளை அவை செய்த சிறு சிறு தவறுகளுக்கு கூட அவைகளை கொல்லும் வழக்கம் கொண்டுள்ளது. ஒரு நாள் எல்லா பறவைகளும் ஒன்று கூடி புதிய அரசனை தேர்ந்தெடுப்பது பற்றி ஆலோசனை நடத்தின. எல்லா பறவைகளின் தேர்வு கொண்டை குருவியாகவே இருந்தது.
3: ஏய், அதற்கு அழகான தோற்றம் உள்ளதே.
2: நாம் எப்படி இந்த செய்தியை இருவாச்சி பறவைக்கு தெரிய வைப்பது? அவர்கள் சாதாரணமாகவே ஒத்துக்கொள்ள மாட்டார்களே.
3: எனக்கு ஒரு யோசனை. எனக்கு உன்னுடன் உதவி வேண்டும் மரக்குத்தி, என்னுடன் வா. சிறிது நேரம் கழிந்தது. அரசே, நீங்கள் உங்களுடைய பலத்தை ஒரு சிறு போட்டியின் மூலம் நிரூபிக்க வேண்டும் என்று இங்கு இருக்கும் அனைத்து நண்பர்களின் ஆசை. நீங்கள் ஒரு பெரிய மரக்கீழையின் மீது உட்கார்ந்து அதை உடைக்க வேண்டும். அதை உடைக்கவில்லை என்றால் யார் அதை உடைக்கிறார்களோ அவர்களே எங்களை ஆள தகுதியானவர்கள்.
2: சரி சொல்லு, எந்த கிளையை நான் உடைக்க வேண்டும்?
3: அதோ அந்த கிளையைதான்.
2: என்னால் முடியாவிட்டால் வேற யாரால் முடியும்?
3: இருவாச்சி பறவை மேலே பறந்தது. பின்னர் அந்த கிளையின் மீது வேகமாக வந்து உட்கார்ந்தது. ஆனால் அந்த கிளை உடையவே இல்லை.
2: இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் யாராக இருந்தாலும் இந்த கிளைக்கு சமமான கிளையையே உடைக்க வேண்டும்.
3: கொண்டை குருவிதான் அந்த அடுத்த போட்டியாளர். அந்த கிளை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா?
2: அந்த கிளையை விட இந்த கிளை பெரிதாக தான் இருக்கிறது. அந்த கிளையை கொண்டை குருவி உடைத்து விட்டால் அதுவே அரசனாகலாம்.
3: இருவாச்சி பறவைக்கு தெரியாதது என்னவென்றால், கொண்டை குருவி உடைக்கவிருக்கும் அந்த கிளையை மரக்கொத்தி ஏற்கனவே துளையிட்டு விட்டது.
2: கொண்டை குருவி அந்த கிளையின் மீது வேகமாக வந்து உட்கார்ந்தது. ஆஹா, அது அந்த கிளையை உடைத்து விட்டதே.
3: தன் தோல்வியை ஒத்துக்கொண்ட அந்த இருவாச்சி பறவை அங்கிருந்து சென்று விட்டது.
2: பின்னர் கொண்டை குருவி பறவைகளின் அரசனாக ஆனது. எல்லா பறவைகளும் உற்சாகம் அடைந்தன. புத்திமான் பலவான் ஆவான். நன்றி.
4: கதை சொன்ன மாணவிகளுக்கு நன்றி. சொற்கள் சிறப்பாக இருந்தால் சிந்தனைகள் சிறகடிக்கும். தங்கள் பேச்சின் மூலம் நல்ல கருத்துக்களை பகிர வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள் சாலினி மற்றும் ராஜேஷ்.
5: குட் மார்னிங் எவ்ரிவன். டுடே ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் அவாய்ட் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் ஹாஸ் பிகம் அ மேஜர் த்ரெட் டு அவர் என்விரான்மெண்ட். இட் இஸ் யூஸ்ட் இன் மெனி பிளேசஸ் பிகாஸ் இட் இஸ் சீப் அண்ட் கன்வீனியன்ட், பட் இட் காசஸ் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். பிளாஸ்டிக் டஸ் நாட் decompose easily and remains in the environment for many years. It pollutes the soil, water and air. Plastic wastes harm animals, especially marine animals, when it enters rivers and oceans. Burning plastic releases harmful gases that affect human health and the environment. Therefore, we should reduce the use of plastic in our daily life. We can avoid plastic by using cloth bag, paper bag and reusable bottles. We should say not to single use of plastic like plastic covers, cups and straws. Recycling plastic waste and creating awareness among the people are also important steps. Protecting our planet is our responsibility. By avoiding plastic and choosing eco-friendly alternatives, we can avoid plastic, we can create a cleaner and healthier environment for future generations. Thank you.
4: பாட்டில் கதை சொல்லி, இசையால் கருத்து சொல்லி மக்களை மகிழ்விக்கும் நம் பாரம்பரிய கலை.

0: பாட்டு. அதை பாட வருகின்றார்கள் ஜோவினா, நலினா, ஜெருஷா, மதுபாலா, ரஜிதா, டேனியா ஜோ, விமல் ஜோஷ்வா, ரித்திஷ், பிரதீப், வெற்றிமணிகண்டன்.
1: ஏஞ்சல்ஸ் ஆன் தி எர்த் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
2: அக்கா அக்கா, என்னக்கா எல்லாரும் கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு முன்னாடி பெருசா ஒரு வில்லு இருக்கு, அதுல கலர் கலரா மணி எல்லாம் கட்டி இருக்கு. என்ன விசேஷம்?
3: அது கூட உனக்கு தெரியாதா? அது வந்து நான் சொல்றேன். என்ன சொன்னாங்க?
1: அடட, நிறுத்துங்க, கூட்டம் சேர்ந்தா போதுமே, பேச ஆரம்பிச்சிருவீங்களே. முதல்ல நம்ம தமிழர் பாரம்பரியம்படி வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவோம்.

0: ஆஹா, என்ன அருமையான வணக்கம்! ஆமாக்கா, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்?
1: நல்ல கேள்வி கேட்டடா தம்பி. நாம எதுக்கு வந்திருக்கோம்னு நானே சொல்றேன். பசுமையும் பாரம்பரியம் என்ற தலைப்புல வில்லு செய்யல கருத்து சொல்ல வந்திருக்கோம்.
2: அக்கா, இது அழகா எடுத்து சொன்னீங்க. இது அப்படியே பாட்டா பாடிக்கா

0: ஆஹா ஆஹா, என்ன ஒரு அருமையான பாட்டு!
1: தங்கச்சி நீ நிறுத்து, அக்கா நீ கொஞ்சம் பசுமைனா என்னன்னு சொல்லுங்கக்கா.
2: சொல்றேன் சொல்றேன், பசுமைனா என்னன்னு பாட்டிலேயே சொல்றேன்.

0: எல்லா இடத்துலயுமே பச்சை பசேலன மரங்கள் வந்திருக்கும். குளத்துல பூக்கள் நிறைய பூத்திருக்கும். வயலெங்கும் நெல்லு, கரும்பு, மஞ்சள், இஞ்சி மற்றும் காய்கறிகள் நிறைய வளைஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் பசுமை.
1: ஓஹோ, இப்பதான் பசுமைன்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. அப்ப நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்?
2: கிராமத்துல ஊரே பசுமையா வச்சிருக்க மாதிரி நகரத்துல வீட்டை பசுமை விடா மாத்தலாம்.
1: எது பசுமை விடா? அப்படின்னா கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்களே.
3: ஏ கோபாலு, இது கூட தெரியாதா? பசுமை வீடுனா நான் என்னன்னு சொல்றேன் கேளு. பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சு, பச்சை கலர்ல லைட்டு போட்டு, பச்சை இலைய வாசல்ல கட்டி, பச்சை இலையில சோறு போடுவாங்கடா, அதுதாண்டா பசுமை வீடு.
4: இப்பதாண்டா எனக்கு புரியுது. உன்னையா நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா கல்யாணத்து வீட்லயும் பாக்குறேன்னு.
3: பசி முக்கியமாடா, இப்ப கூட லேசா பசிக்கிற மாதிரி தான்.
4: அதான் காலைல பத்து இட்லி சாப்பிட்டியே.
3: அதெல்லாம் எந்த மூளைக்கு?

0: இப்படி பிரிக்கப்பட்ட மக்கும் குப்பைகளை மண்ணுக்கு உரமா மாத்தோனும், மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தோனும். வீட்டுல மாடி தோட்டத்தை வச்சு வீட்டையே குளுமையாக்கலாம். மழை நீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். வீடு பசுமையான நாடு பசுமையா மாறும்.
1: சரி சரி, பசுமைன்னா நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பாரம்பரியம் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுக்கா.

0: நம்ம முன்னோர்கள் வழி வழியா எப்படி வாழ்ந்து வந்தாங்களோ அதுதான் பாரம்பரியம். அதாவது அவர்களின் வாழ்க்கை முறை, உணவு முறை, விளையாட்டு முறை, மேலும் நாகரிக கலாச்சாரங்கள், இது எல்லாம் சேர்ந்ததுதான் பாரம்பரியம்.
1: நில்லுங்க நில்லுங்க, இப்ப இருக்கிற பசங்களுக்கு செல்லல விளையாடுற விளையாட்டு தானே தெரியும், இதுல எங்க பாரம்பரியம் இருக்கு? இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே.

மேலும் வீர விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, உரியடி, இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. மேலும் பாரம்பரிய கலைகளை பாடுறேன் கேளுங்க.

0: மேலும் வீணை, புல்லாங்குழல், மத்தளம், நாதஸ்வரம்னு நிறைய பாரம்பரிய இசை கருவிகளை சொல்லிக்கிட்டே போலாம். அது மட்டும் இல்லாம பாரம்பரிய உணவுகள், திருவிழாக்கள், மருத்துவம் அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவையெல்லாம் நம்ம மகிழ்ச்சிக்காகவும் அன்பாகவும் வாழ்றதுக்காக நம்ம முன்னோர்கள் சொன்னது.
1: பாரம்பரியம் வீட்டை காக்கும் பசுமை நாட்டை காக்கும், பாரம்பரியம் வீட்டை காக்கும் பசுமை நாட்டை காக்கும்.
2: அக்கா முடிஞ்சிருச்சாக்கா, அம்மா வேற காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க.
3: அக்கா உங்களுக்கு இது தெரியாதா, அவங்க அம்மா அவன காய்கறி வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. அவ பிளாஸ்டிக் பையில வாங்கிட்டு வந்திருக்கா.
1: என்னது பிளாஸ்டிக் பையா?

0: பசுமையை காப்போம், பாரம்பரியம் வளர்ப்போம், மரம் நட்டு மண் காப்போம், மரபுகளை என்றும் போற்றுவோம். இவை இரண்டையும் இணைத்து காப்பதே நம் அனைவரின் கடமை. வில்லுசையின் வாழ்த்தோடு விடை பெறுகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
2: கதையுடன் கருத்தை தங்கள் இனிய குரலில் எடுத்து கூறிய மாணவர்களுக்கு நன்றி.
3: ஏஞ்சல் சாந்தியர், மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி இதுவரையிலும் வழங்கிய கலை நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்வித்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இந்த வாய்ப்பை எங்கள் பள்ளிக்கு வழங்கிய திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
4: பல்சுவை நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டி ஏஞ்சல் சாந்தையர், மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். அடுத்ததாக கதை எனும் தெய்வத்தை.
5: பறக்கிற மீன்கள் மரத்துல முதல, வானத்துல யானை, பட்டாம்பூச்சியா மலரும் பூச்செடி, அப்படி ஒரு அற்புதமான உலகம் படைக்கும் கதை எனும் தேவதை.
6: ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கண்ணம்மா யார்கிட்டயும் எதுவும் பேசாம புத்தக பைய அவளுடைய ரூம்ல வச்சுட்டு டைனிங் டேபிள்ல வந்து உருன்னு உட்கார்ந்தா. கண்ணம்மாவோட பாட்டிக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. வீட்டுக்குள்ளார வரும்போதே ஒரே ரகளையா இருக்குமே, இன்னைக்கு பேத்தி ரொம்ப அமைதியா இருக்காளே. கண்ணம்மா, என்ன இன்னைக்கு சத்தத்தையே காணோம், அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க.

போ பாட்டி உன்னோட கா அப்படின்னா. ஏமா இல்ல பாட்டி, நீ எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்ற, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினா மிஸ் திட்டுறாங்களே. அது சரி, நீ கிளாஸ்ல மிஸ் பாடம் எடுக்கும் போது பேசினா திட்டத்தான் செய்வாங்க. சரி அப்போ ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டண்டா ஏதாவது சொல்லணும்னா என்ன செய்யறது? அதுக்கான நேரம் எப்பவோ அப்பதானே பேச முடியும். கிளாஸ்லயே பேசுவாங்க, அப்ப திட்டுதான் வாங்கணும் அப்படின்னாங்க பாட்டி. எங்க எப்போ வாய் திறக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதும் அவசியம் கண்ணம்மா. ஆமா மாதிரி தேவையில்லாத இடத்துல பேசினா பிரச்சனை தானா வரும். அது என்ன பாட்டி, ஆமா வாய் திறந்து பேசின கதை எனக்கும் சொல்ல அப்படின்னா கண்ணம்மா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நீ டிஃபன் சாப்பிடும் போது பாட்டி உனக்கு கதை சொல்றேன் ஓகேவா அப்படின்னாங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்த கண்ணம்மாவுக்கு பாட்டி கதை சொன்னாங்க. பஞ்சதந்திர கதையில இதுவும் ஒண்ணுன்னு கேக்குறவங்களுக்கு புரியும். ஒரு அடர்ந்த வனத்துல ஒரு பெரிய குளம், அந்த குளத்துல நிறைய ஜீவராசிகள் வாழ்ந்தன. எல்லாமே அமைதியா அவங்கவுங்க வேலைய பார்த்துட்டு அவங்களுடைய இருப்பிடத்துல சந்தோஷமா இருந்தாங்க. அந்த குளத்துல ரெண்டு அன்னப்பறவைகளும் ஒரு ஆமையும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அந்த அன்னப்பறவைகள் நீந்தும் போது ஆமை பக்கத்துல ஒரு பாறை மேல இருந்தோ இல்ல தண்ணியில மெதுவா நீந்திக்கிட்டோ அன்னப்பறவைகளோட பேசிக்கிட்டே இருக்கும். அன்னப்பறவைகள் கேட்டு சந்தோஷமா இருக்கும். இப்படி ஆனந்தமா போன நாட்கள் பல. ஒரு கோடை காலம் வந்தது. சம்மர்னா உனக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப ஹீட் அந்த சம்மர்ல மட்டும். அப்ப என்னாச்சுன்னா அந்த குளம் வேகமா வத்த ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. குறிப்பா இந்த அன்னப்பறவைகளுக்கும் ஆமைக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. தண்ணி குறைஞ்சுகிட்டே போதே என்ன பண்றது, இதே மாதிரி ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாம் எப்படி சந்தோஷமா இதுல நீந்த முடியும் வாழ முடியும் அப்படின்ற சந்தேகம் வந்தது. அன்னப்பறவைகள் ரெண்டும் ஒரு உபாயம் சொல்லுச்சு. இங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு கிராமம் தள்ளி ஒரு 3-4 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாமே, அந்த அளவுக்கு பயணிச்சா அங்க ஒரு வற்றாத நதி ஒன்னு இருக்கு, அந்த நதிக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு ஒரு வழி சொல்லுச்சு. சரி நீங்க போங்க நான் வரல அப்படின்னுச்சு ஆமை. ரெண்டு அன்னப்பறவைகளுக்கும் ரொம்ப கவலையா இருந்தது. இல்ல இல்ல, எப்படியாவது ஒன்னையும் நாங்க கூட்டிட்டு தான் போவோம், உன்ன தனியா விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னது. ஆமைக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுச்சு. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு நல்ல திடமான குச்சியை தேர்ந்தெடுங்க. அந்த குச்சியினுடைய ரெண்டு ஓரத்தையும் நீங்க வாயால கவ்விக்கிட்டீங்கன்னா நடுப்பகுதியை நான் கவ்விக்கிறேன், எவ்வளவு தூரம் வேணாலும் என்னையும் நீங்க தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னுச்சு அந்த ஆமை. அன்னப்பறவைகளும் ஓகே சொல்லிடுச்சு. பாட்டி பாட்டி கொஞ்சம் இருங்க, அன்னப்பறவையால ஆமைய தூக்க முடியுமா, அவ்வளோ உயரத்துல பறக்க முடியுமா, இல்ல தூரமா தான் போக முடியுமா அப்படின்னு கேட்டா. கண்ணம்மா ஜூ அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தது பெரும்பாலும் வாத்துக்களையும் சில அன்னப்பறவைகளையும் தான், அதனால அன்னப்பறவைகளை பத்தி நிறைய தெரியாது கண்ணம்மாவுக்கு. பாட்டி அப்பதான் சொன்னாங்க, 6000-8000 feet வரைக்கும் அன்னப்பறவைகளால பறக்க முடியும். ஒரே ஸ்ட்ரெச்ல 1000 miles கூட தொடர்ந்து பயணிக்க முடியும் அப்படின்னாங்க. அன்னப்பறவைகளும் ஒரு நல்ல கெட்டியான குச்சிய தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தாங்க, பறக்க தொடங்கினாங்க. மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த பகுதிகளுக்கு மேல அன்னப்பறவைகள் ஆமையே சுமந்து பறக்கிற அந்த காட்சியை எல்லாரும் பார்த்து வியந்து போனாங்க. அப்போ சிலர் பேசிக்கிட்டது அன்னப்பறவைகளுக்கும் ஆமைக்கும் கேட்டது, இத பாரு எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம், இந்த அன்னப்பறவைகள் எவ்வளவு புத்திசாலிங்க பத்தியா, ஒரு ஆமையே தூக்கிட்டு போதே, பலசாலிகளாகவும் இருக்கு அப்படின்னு பெருமையா அன்னப்பறவைகள் பத்தி பேசினாங்க. இத கேட்ட ஆமைக்கு சும்மா இருக்க முடியல, என்னது இது, நாம தான் ஐடியா கொடுத்தோம் ஆனா அன்னப்பறவைகள் எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்களே அப்படின்னு ஒரு நிமிஷம் சஞ்சலப்பட்டு, என்ன இப்படி பேசுறீங்க, இந்த ஐடியாவே நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வாய திறந்ததுதான் தாமதம். தமால்னு ஆமை தரையில விழுந்து ஓடு செதறி இறந்தே போச்சு. நண்பன ஆசையா அவ்வளவு தூரம் பறந்து சுமந்துட்டு வந்த அன்னப்பறவைகளுக்கு ஒரே ஏமாற்றமா போச்சு அப்படின்னு கதைய முடிச்சாங்க பாட்டி. பாவம் பாட்டி அந்த ஆமை, குவயட்டா அன்னப்பறவைகள் சொன்னதை கேட்டு அமைதியா இருந்திருக்கலாம், தேவையில்லாம வாய திறந்ததுனால தானே இப்ப கீழே விழுந்தது அப்படின்னா கண்ணம்மா. பாட்டி உடனே சொன்னாங்க, பாத்தியா கண்ணம்மா, எங்க எப்போ என்ன பேசணும் அப்படின்றத யோசிச்சு பேசணும், எங்க பேசக்கூடாதோ அங்க வாயே திறக்க கூடாது, அதுதான் நமக்கு நல்லது. கரெக்ட் பாட்டி என்று சந்தோஷமானாள் கண்ணம்மா.

ஆகாஷவாணியின் அலை வரிசைகளில் படபடவென பட்டாம்பூச்சிகளாய் சிறகடிக்க துடிக்கும் நம் சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாய் மலர்ந்தது மணி மலர்.

0: விவசாயத்துல ஊடு பயிர் சாகுபடியோடு சேர்த்து கோழி வளர்ப்பையும் இணைச்சோம்னா ஒரே நிலத்திலிருந்து கூடுதல் வருமானம் பெற முடியும். விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் இணைக்கிற இந்த முறையால குடும்பத்துடைய பொருளாதாரம் மேம்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உழவர் உலக நிகழ்ச்சியில ஊடு பயிர் கூட கோழி வளர்ப்பு குறித்த நேர்முகத்துல பங்கேற்று தகவல்களை பகிர வராங்க தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் யூ திருநாவுக்கரசு அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில கால்நடைகளுக்கான வரப்பிரசாதம் அசோலா ஊறுகாய் புல் பத்தின உரையாடலும் காத்திருக்கு. விவசாய பெருமக்கள் கேட்டு பயன் பெறலாம். உழவர் உலகம் இரவு 7:25 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3:00. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இன்று மாலை 5:30 இதே அலைவரிசைகளில் இனிதே ஆரம்பமாகும்.

அதில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரிதானே? நம்மளுடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய மேப்புகள் நம்மளோட இடத்த காட்டுறதுக்கு ஜிபிஎஸ்ஸை மூலமாக உதவி செஞ்ச மூலமாக செய்யுது இல்லையா? இப்படி நம்மளுடைய இடத்த காட்டணும் அப்படின்றதுக்காக இந்தியாவுக்குன்னு தனியான ஒரு செயற்கைக்கோள் வழிகாட்டி அமைப்பு வேணும் அப்படின்றதுக்காக இந்தியா ஒரு முன்னெடுப்பு எடுத்தது. 7 செயற்கைக்கோள்களை கொண்ட நாவிக் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குச்சு. அதோட பெயர்கள் ஆரம்பத்தில் ஐஆர்என்எஸ்எஸ் 1A-லிருந்து ஐஆர்என்எஸ்எஸ் 1G வரைக்கும். இந்த 7 செயற்கைக்கோள்கள் ஆரம்பகால நாவிக் செயற்கைக்கோள்களாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரே நிலையில் செயல்பாடுது அப்படின்னு சொல்ல முடியாது. சில செயற்கைக்கோள்களில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சில செயற்கைக்கோள்களோட திட்டமிட்ட

செயல்பாட்டு காலம் முடிஞ்சிருச்சு. அதனால இந்தியா புதிய தலைமுறை செயற்கைக்கோள்களை அனுப்பி நாவிக்க வலுப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. திட்டமிடப்பட்ட புதிய தலைமுறை செயற்கைக்கோள்கள் NVS-1, NVS-2, இப்படி NVS-5 வரைக்கும் அனுப்புறதா இருக்கிறாங்க. இது தொடர்பான தகவல்கள் தான் இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில கேட்க போறோம். இசைந்து இருப்போம் திருச்சி FM Rainbow 102.1.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இந்தியாவுக்குன்னு தனியான ஒரு செயற்கைக்கோள் வழிகாட்டி அமைப்பு வேணும் அப்படின்றதுக்காக இந்தியா புது தலைமுறை செயற்கைக்கோள்களை அனுப்ப திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். இசைத்தூரில் இதுல மொத்தம் 5 செயற்கைக்கோள்களை திட்டமிட்டிருக்காங்க. NVS 1 NVS 5 வரைக்கும். இதில் NVS 1 2023 மே மாதமே ஏவியாச்சு. இதில் ஒரு புதிய தலைமுறை நாவிக் செயற்கைக்கோள்களில் இதுதான் முதலாவது செயற்கைக்கோள். இதில் முக்கியமான ஒரு புதிய அம்சம் சேர்த்துருந்தாங்க, அதுதான் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ருபிடியம் அணுகடிகாரம். இது ரொம்பவே முக்கியமானது. அணுகடிகாரம் பயன்படுத்துறதுனால துல்லியமான நேரத்தை அது காட்டக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது NVS 2 2025 ஜனவரி 29 அன்னைக்கு இதை ஏவினாங்க. ஆனா இது திட்டமிட்ட சுற்றுப்பாதையை அடையறதுல சிக்கல் ஏற்பட்டது, எதிர்பார்த்தபடி செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதனால இப்போ NVS 3 அப்படிங்கிற புதிய தலைமுறை NVS தொடரோட 3வது செயற்கைக்கோளை இஸ்ரோ உருவாக்கி இருக்கிறது. அதுதான் நாவிக், அதாவது நாவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு அதை ஆங்கிலத்துல சொல்றாங்க. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: தனி மனித மாற்றத்தின் வழியே சமூக மாற்றத்தை உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 11 7800 அல்லது நமோ செயலியிலோ mygov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் யூடியூப் சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.
1: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர் திருச்சி சென்னை பைபாஸ் திருச்சி.
2: இந்தியா அனுப்பக்கூடிய NVS 3 இரண்டாம் தலைமுறை நாவிக் செயற்கைக்கோள் பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில இஸ்ரோ உருவாக்கின இந்த செயற்கைக்கோள்ல ருபிடியம் அணு கடிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இதை தாண்டி இந்த செயற்கைக்கோள்ல புதிய தொழில்நுட்பமா எதையெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நாவிக்ல L5S ஃப்ரீக்குவன்சி பேண்டில் செயல்படுது. புதிய தலைமுறை செயற்கைக்கோள்கள் L1 பேண்டையும் கொண்டிருக்கு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உலக அளவில் பல GNSS அமைப்புகள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஃப்ரீக்குவன்சி பேண்ட்களில் இந்த L1 அப்படின்றதும் ஒன்று. ஆனால் நாவிகோட மற்ற சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டத்தோட இணைத்து பயன்படுத்துறது ரொம்பவே எளிதாகும் அப்படிங்கிறதுனால தான் இதை சேர்த்துருக்கிறாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய அலைபேசி, ஃபிட்னஸ்க்கு போடக்கூடிய பேண்டுகள், அப்புறமா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மற்ற சாதனங்களோடு சுலபமாக நம்மளுடைய இந்த நாவிக்கை இணைத்து பயன்படுத்த முடியும் அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான ஒரு தகவல். நாவிக் எவ்வளவு தூரம் வேலை செய்யும், எங்கே இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத தொடர்ந்து கேட்க இணைந்திருப்போம். திருச்சி FM Rainbow 102.1 இது இசை தூரல்.

0: முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: இந்தியாவுக்குள்ளயும் இந்திய எல்லையிலிருந்து சுமார் 1500 கிலோமீட்டர் வரையிலான பகுதியில இந்த நாவிக் செயற்கைக்கோளோட சேவை இருக்கும். இதற்காக GSLV Mark 2 ராக்கெட் பயன்படுத்த போறாங்க. அதன் மூலமா தான் இது விண்ணில ஏவப்படும். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவ போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. செயற்கைக்கோள் தயாரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் உழைக்கும் இது உழைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இன்னும் இதுக்கான தேதியை அவங்க அறிவிக்கல. ஆனா சீக்கிரமா இதை வந்து அனுப்பணும், இது வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 இசை தூரல்.

இசை துறல் கிணஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மின்னஞ்சல்கள் தாங்கி வந்த கருத்துக்களுக்கு காது கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க குமரன் நகர் திருச்சியிலிருந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நேத்திக்கு மங்கை உலகத்துல மறதியால வரக்கூடிய அவதி அப்படிங்கிற தலைப்புல சபினா மீரா தோழிகளை பேச வரவேற்றாங்க. சாவியை தேடுறது, எரிவாயு அணைக்க மறந்தது, இப்படி தோழிகள் நிறைய பகிர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண வீட்டுல ஒரு முறை சாப்பிட்டதை மறந்து ரெண்டாவது முறை சாப்பிட்டாங்களாம். பரிமாறுறவங்க ஒரு மாதிரியா பார்த்த பிறகுதான் எனக்கே புரிஞ்சு மருந்தையும் சில சமயம் இந்த மாதிரி சாப்பிட்டுருவேன், அதனால இப்போ அலைபேசியில குறிப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அப்பயும் எங்கேயாவது கைபேசியை தவறுதெல்லாம் வச்சுட்டு தேடிதான் இருப்பேன் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சபினா மீராவுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க எஸ் லக்ஷ்மி, குமரன் நகர் திருச்சியிலிருந்து. அடுத்து வரதராஜ நகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நீ வெள்ளி என்று நேற்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்புல பட்டய கணக்காளர் திரு வி அழகப்பன் அவர்கள் நேரலையில கலந்துகிட்டு நேயர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தயக்கம் இல்லாம தெளிவான சிறப்பான பதில்களை கொடுத்தாங்க. பணத்தை எந்தெந்த வழியில சேமிக்கலாம், எது பாதுகாப்பானது அப்படிங்கறத பத்தி விரிவா எடுத்து சொன்னாங்க. எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய வகையில அமைந்திருந்தது நிகழ்ச்சி. வருமானம் குறைவா இருந்தாலும் செலவு குறைவா செஞ்சா சேமிக்க முடியும், கடன் இல்லாம வாழ முடியும் அப்படின்ற அவரோட கருத்து ரொம்ப கவர்ந்தது மனச அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுக்களை தெரிஞ்சிருக்கிறாங்க. வரதராஜ நகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க. மின்னஞ்சல் அனுப்பின நேயர்களுக்கு நன்றி. இசைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவுக்கு இப்போ ஒரு பட்டாம்பூச்சி மற்றும் அந்த பூச்சிகளுக்கான முழுமையான தேசிய பட்டியல் கிடைச்சாச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியுமா? இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கும் மேலா இதுக்காக உழைச்சிருக்கிறாங்க. 12 ஆண்டுகால ஆய்வுக்கு பிறகு இந்தியாவில் வாழக்கூடிய பட்டாம்பூச்சி மற்றும் அந்த பூச்சிகளோட முதோ முழுமையான தேசிய பட்டியலை தயாரிச்சிருக்கிறாங்க. அதுல 13,000 மேலான இனங்கள் பதிவாயிருக்கு. இது உலகில் செயல்படக்கூடியவை பகல்ல எப்படி பட்டாம்பூச்சி பூவுக்கு பூ பறக்குமோ அதே மாதிரி அந்த பூச்சிகள் தாவரங்களுக்கு தாவரம் பறந்து போய் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால விளக்கு சுத்தி பறக்கிற வெறும் பூச்சிகள் இதை நினைச்சிடக்கூடாது. சுற்றுச்சூழலோட அமைப்புல ரொம்ப

முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொது கேட்டலாக்ல அவங்க கிட்டத்தட்ட 64 இனங்களை இந்தியாவில் இருப்பது தொடர்பான சந்தேகம் இருக்கு, இவை முழுமையா இந்தியாவை சேர்ந்தவையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முழு பட்டியல் இப்ப இந்தியாவுக்கு கிடைச்சாச்சு, நம்ம இத்தனை உயிரினங்களை வச்சிருக்கோம் அப்படிங்கறது சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். ஆனா அதே சமயம் இந்த உயிரினங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒருத்தரும் முயற்சி செய்யணும். கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: சமூக வலைதளத்துல வலம் வந்த ஒரு காணொளி காட்சியை ஒரு புது உயிரினத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன தூண்டுகோலா இருந்தது அப்படின்னு சொன்னா நாம நம்புவோமா? 2024 இந்தியா நேபாள் எல்லை பகுதியில ஒரு ஆழ்துளை கிணறு மாதிரியான இடத்துல இருந்து ஒரு சின்ன உயிரினத்தை யாரோ ஒரு காணொளி காட்சியா எடுத்து சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் அந்த உயிரினத்தை இந்திய எல்லைக்குள்ள தேட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறாங்க. பீகார்ல இருக்கிற சம்பரன் அந்த மாவட்டத்துல போய் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல 200 கேலனுக்கும் மேல இருக்கிற தண்ணிய கைகளாலேயே வெளியேற்றி அந்த உயிரினத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த புதிய மீன் இனத்தை வந்து ஆராய்ச்சி செஞ்சவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு கங்கையின் மீன் அப்படிங்கிற பொருள் படுற கங்கை எக்திஸ் அப்படின்ற பெயர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்திய நேபாள் எல்லை பகுதியில தானே முதன் முதல்ல காணப்பட்டது, அதனால இந்தோ நேபாளிகஸ் அப்படின்னு பேரும் வச்சிருக்கிறாங்க. 2026 August 11 வெளிவந்த ஒரு அறிவியல் இதழில் இதை பத்தி தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரி, அப்படி என்னப்பா இந்த உயிரினம் சிறப்பு வாய்ந்ததா அப்படின்னு கேட்டா, நிலத்தடி நீர்ல வாழக்கூடிய சுமார் 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு உயிரினம் இது. நிலத்தடிக்கிலேயே நிரந்தரமா வாழறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சூழல்ல அதை வந்து பழகி இருக்குது. ஆங்கிலத்துல எர்த்வாம் ஈல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்ததான் இந்த மீன். பொதுவா நாம நினைக்கிற கடல்ல இருக்கக்கூடிய ஈல் வகை இல்லைங்க, மண்புழு மாதிரி ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய இந்த ஈல் ஒரு நிறமற்றதா இருக்குது. ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை கொண்டது. அதோட சின்ன கண்கள் வந்து தோலால மூடப்பட்டிருக்கு. ஆய்வு செய்த மாதிரிகளை வச்சு பார்க்கும்போது விலா எலும்புகளே இந்த சின்ன உயிரினத்துக்கு இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களேன், சமூக வலைதளம் கூட ஏதோ ஒரு வகை ஒரு புது உயிரினத்துக்கு பெயர் வைக்கிறதுக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் சின்னோண்டு தூண்டுகோலா இருக்குல்ல. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

சேஃபம் ரெயின்போ 102.1 இசை தூரல்ல இன்னைக்கு ஒரு சில மின்னஞ்சல்களையும் நிறைய தகவல்களையும் கேட்டோம். இனி வண்ண கோலங்கள் விளையாட நேயர்கள் தயாராகலாம். வழக்கம் போல சுழி 431 இந்த முன் இணைப்பு என்னோடு 246-102-1 இந்த எண்ணையும், இப்போதான் மொத்த தடவையாக பேச போகிறாங்க அப்படின்னா 240-102-1 இந்த எண்ணையும் தொட்டு வர தயாராகலாம். இணைந்து இருப்போம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: பிரிவுகள் ஊடு பயிர் சாகுபடியோடு சேர்த்து கோழி வளர்ப்பையும் செஞ்சாங்க அப்படின்னா கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விவசாயிகளோட பொருளாதார நிலை மேம்படுறதுக்கும் குடும்ப பொருளாதாரம் மேம்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில ஊடு பயிர் கூட கோழி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்று பல தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க வர்றாங்க தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் யூ திருநாவுக்கரசு அவர்கள். தொடர்ந்து கால்நடைகளுக்கான வரப்பிரசாதம் அசோலா ஊறுகாய்ப்புல் குறித்த உரையாடலும் இடம்பெறும். விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறலாம் உழவர் உலகம் 7:25 நேரம் மாலை 4 மணி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபினைல் ஃப்ரைன் குளோர்ஃபினரமைன் மாலேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கக்கூடாது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களிலும் 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகம் இடம்பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடும் விதித்துள்ளது. அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்

ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து கிராமப்புற பகுதிகளுக்கு செல்லும் புதிய வழித்தட பேருந்துகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். 2027 ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். 2 மாத பணிக்காலத்திற்கு தகுதியுடையோர் வரும் 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். நாளை ஆவணி மாதத்தின் சுப முகூர்த்த தினம் மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகை கிலோ 1500 ரூபாயும் பிச்சிப்பூ 1200 ரூபாயும் விற்பனையாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இப்ப கேட்கலாம். திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார. இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
0: நாலு மணி 4 நிமிஷம் ஆக போகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களும் கையில கைபேசி கையுமா உட்கார்ந்துருப்பாங்க.
2: அப்படியா?
0: ஆமா.
2: ஏன், எதனால?
0: விளையாடணும்ல
2: வண்ணக்கலங்கள்ல. ஓகேங்க, இன்னைக்கு வந்து நம்ம வந்து GK-ல எதை பத்தி, பொது அறிவுல வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தீம் தான் பேச போறோம். நம்ம ஊர்ல திருவிழா அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
0: அங்க இருக்கிற இது, பூவு, அந்த இது விக்கிறது, ராட்டினம், அது இதுன்னு எல்லாமே
2: இது அது இது எது
0: எல்லாமே தான் ஞாபகம் வரும்
2: நமக்கு. உங்களுக்கு இந்த அந்த திருவிழால போடுற அந்த கடைங்க எல்லாம், ஸ்வீட் கடை,
0: அதாங்க வாங்கி குடிக்கிறதுக்கு கரும்பு சாறு, அப்புறம் அங்க இருக்க ஆடு மாடு, அப்புறம் மாலை பூவெல்லாம் வித விதமா விக்கும், ட்ரெஸ் எல்லாம் வித விதமா நிக்கும், வெடிவேட் எல்லாம் போடுவாங்க.
2: இதெல்லாம் இப்ப வந்து நம்ம மாசத்துக்கு ஒரு திருவிழா வச்சு நம்ம இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி பண்ணுவோம் இல்லையா? இப்ப நம்ம ஊர்லயே இவ்வளவு கொண்டாடும் போது உலகம் முழுக்க எவ்வளவு விஷயத்த எப்படி எல்லாம் கொண்டாடும் தெரிஞ்சுக்க போறோம். நேயர்களும் பதில் சொல்ல போறாங்க.
0: நேயர்களே தயாரா இருக்கேன்பா, உலக விஷயங்களை நான் கரைச்சு குடிச்சிருக்கேன்பா, அதுவும் இந்த மாதிரி திருவிழானா என்கிட்டதான்பா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. 4-3-1 இந்த முன் இணைப்பு என்னோடு 246-102-1 இந்த எண்ணை எப்பவும் போல பழக்கமான வழக்கமான நேர்கள் தொட்டு வரலாம். அறிமுகமாக காத்திருக்கிறவங்களுக்கு 240-102-1 இந்த எண்ணை விட்டு கொடுக்கலாம்.
3: This song is a tribute to all the heroes and villains.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வனக்கோளங்கள் கேணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல.
1: இதுல வந்து இன்னைக்கு பொது அறிவு வந்து என்ன தேர்வெல்லாம் வருது நமக்கு, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது.
0: உலகம் முழுக்க சுத்தி அங்கங்க நடக்கிற திருவிழாவை பத்தி தகவல் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
1: அத பத்தி தான் பேச போறோம். இப்ப யார் இணைப்புல வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஜோதிக்குமார்.
1: இன்னொரு தடவை பேர் மட்டும் சொல்லுங்க.
2: காரைப்பாக்கம் ஜோதிக்குமார்.
1: ஜோதிக்குமார் சார், சரிங்க. விளையாடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க மேடம்.
1: மக்கள் வந்து ஒருத்தர் மேல

0: ஒருத்தர் தக்காளிகள் எல்லாம் வீசி விளையாடக்கூடிய ஒரு திருவிழா ஒரு நாட்டுல நடக்குது, அது எந்த நாடு?
1: நாடு என்னது? பந்தி விளையாடல்.
2: பந்தி விளையாடல் அதுக்கு பேரா?
1: ஆமா தெரியும்.
2: சரிங்க,
0: வாழ்த்துக்கள். நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் தேடாதீங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள்ல எங்க வேணாலும் இது நடக்கலாம் அப்படிங்கறதுதான் விஷயம். தக்காளிய ஒருத்தர் மேல ஒருத்தர், தக்காளி சூசு குடிக்கிறதுக்கே இங்க எல்லாம் சில பேர் சக்கரை எவ்வளவு போடணும் அவ்வளவு போடணும்னு கணக்கு சொல்லுவோம், வித வேற பல்லுல மாட்டிக்கோங்க. ஆனா அதை ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசி விளையாடுறாங்களா, அது எங்க அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மாவட்டம் அரியாவூர்ல இருந்து விவசாயி எம்ஆர் ரவி பேசுறேன்.
0: ரவி ஐயா, உங்களுக்கு தான் இது சரியான கேள்வின்னு நினைக்கிறேன். விவசாயி ஐயாவா இருக்கீங்க, தக்காளிய எந்த நாட்டுல இப்படி வந்து பண்றாங்கன்றத சொல்லுங்க பாப்போம்.
2: கலிபோர்னியா அப்படின்றது ஒரு நல்ல யோகம், அது சரியான விடையா அப்படின்னு தொடர்ந்து நிகழ்ச்சியில கேட்டுருக்காங்க ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளவுதாங்க கேள்வி.
0: இல்ல நான் வந்து ஐயாட்ட வேற கேட்கலாமான்னு யோசிச்சேன். பரவாயில்ல, முதல் தக்காளிக்கு நம்ம பதில தெரிஞ்சது, அப்புறமா வந்து நம்ம இன்னொரு பழத்துக்கு போவோம் அப்படின்னு பாக்குறேன்.
2: இதோ ஒரு நேர் இப்ப சொல்றாங்க பாருங்க. வணக்கம்.
4: வணக்கம்மா, கொல்சலை சலீம் பேசுறேன்.
2: சொல்லுங்க ஐயா, பதில் என்ன? அதாவது இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த திருவிழாக்களை பத்தி தான் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். தக்காளிய அடிச்சு விளையாடுவாங்களாம் ஒரு திருவிழால, அது எந்த ஊரா இருக்கும், எந்த நாடு?
0: நாடு
4: ஸ்பெயின்.
2: ஸ்பெயின்.
0: எப்படி?
4: அதான் வருதுங்க.
0: அதுதான் வருதா? இல்ல புரியலையே.
4: ஆகஸ்ட் லாஸ்ட் விளையாடுவோம்.
0: ஆமா, இது எல்லாமே தெரியுமா? நீங்க ஏதோ போய் பாத்துட்டு வந்தவர் மாதிரியே சொல்றீங்களே.
4: இல்ல பேப்பர்ல படிச்சா ஒரு
0: வார்த்தைங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அழகா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஸ்பெயின்ல டொமாட்டினா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் வந்து ஒரு மணி நேரம் ஆகஸ்ட் மாத கடைசி புதன்கிழமையில இந்த விசேஷம் வந்து நடக்குது. ஒரு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல வந்து கலந்துக்குவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் யாரு என்னங்கறதெல்லாம் பாரபட்சமே இல்லாம தக்காளிய வீசி ரணகலம் ஆக்கி தக்காளி சட்னியா ரோட வந்து மாத்தி வச்சுட்டு போறாங்க. கூட நீங்க போகும்போது மிளகா பொடி உப்பு எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா தக்காளி சட்னி சாப்பிடலாம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்குது. திருச்சி, சேலம், மங்களன், மங்கள் மாபெரும் தங்க மளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
8: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
9: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
10: 4:20 கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்ல பொது அறிவு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம்.
11: சாதாரண கேள்வி இல்லங்க, உற்சாகமா ஊரே சேர்ந்து கொண்டாடுற மாதிரியான கேள்விகள். அதுக்கு யாரு பதில் சொல்ல வந்திருக்காங்க இனிப்புல இப்ப கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க?
12: வணக்கம் மேடம்.
11: யார் இங்க இருந்துமா?
12: சமயபுரத்துல இருந்து ரேகா பேசுறேங்க மேடம்.
11: பாருங்களேன்.
10: ரேகம்மா, நீங்க பட்டம் எல்லாம் விட்டுருக்கீங்களா?
11: நாங்கெல்லாம்
10: பட்டம் விடுறத வந்து மாடில நின்று வேடிக்கை மட்டும் பாப்போம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்சதுலாம். சரி, ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான பட்டங்கள் வானத்தை நிரப்பக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஃபெஸ்டிவல் ஒண்ணு இந்தியால எந்த மாநிலத்துல வந்து பிரபலமா இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க. அதேதான் கேள்வி, அதனாலதான் பட்டத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டேன்.
11: சொல்லுங்க சும்மா.
10: இந்தியால எந்த மாநிலம்?
11: சும்மா யூகிச்சு அடிச்சு விடுங்க.
10: அடிச்சு விடணுமா? இல்ல, அவளுக்கு
11: க்ளூ கொடுக்கணுமா?
10: நம்ம இந்தியாக்குள்ளாரதாமா, அதனால யோசிங்களேன். இது வந்து எப்ப வந்து கொண்டாடுறாங்கன்னு நான் சொல்லட்டுமா?

0: ஆ சொல்லுங்க மேடம்.
1: இது வந்து பாத்தீங்கன்னா சங்கராந்தியில கொண்டாடுறாங்க.
0: அப்படியா?
1: ஜனவரி மாதத்துல வந்து நடக்குது இது. உத்தராயணத்தை வந்து வரவேற்கிற விதமா நடக்குது.
2: மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்கல்ல.
0: ஆமாங்க மேடம்.
2: இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எந்த இடம், எந்த இடம், எந்த இடம்?
1: வானம் முழுக்க பட்டங்களாவே இருக்குமா? ஏதாவது ஒரு மாநிலம் சொல்லுங்க இந்தியால.
2: இணைப்புல வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நம்ம பண்பலையில விளையாட்டுல பங்கேற்கிறவங்களுக்கு வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது சரிங்களா. உங்க முயற்சியை நாங்க பாராட்டுறோம்.
0: ரொம்ப பிடிக்கும் மேடம், நான் தான் விரும்பி கேட்பேன்.
2: சந்தோஷம் சந்தோஷம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கோங்க சரிங்களா.
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் யாரு வராங்க, பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பெரம்பலூர்ல இருந்து தர்னீஷ்.
1: தர்னீஷ், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: உத்தரப்பிரதேஷ்.
1: உத்தரப்பிரதேஷ் இல்லையே. ஆனா எதனால அப்படி நினைக்கிறீங்க?
2: அடுத்து
1: வரக்கூடிய நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம்.
4: வணக்கம் சகோதரருக்கும். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது பண்பலை இணைவது திருச்சி மாவட்டம் மனசு மாவட்டம் திருப்பஞ்சி கிராமத்திலிருந்து நாவண்ணா வீரமணி, பெட்டி கடையில் இருந்து.
1: வீரமணி ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: குஜராத்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: ஆமா, தொடர்ந்து பாடிங்க. நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றி
4: நன்றி நன்றி நன்றி.
2: இது வரைக்கும் ரெண்டு பேர் பதில் சொல்லிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாட்டி கைத்தட்டி.
1: அதாவது அவர் சொன்ன மாதிரியே எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி மாசத்துல வந்து அகமதாபாத்ல இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு நடக்கும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கைட் லவர்ஸ் எல்லாருமே அங்க வந்து, இப்ப நம்ம ஊர்கள் எல்லாமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அங்கதான் வந்து முதல்ல அதோட ஆரிஜின் வந்து அங்கதான். நிறைய பேர் வந்து ஒன்னா சேர்ந்து பட்டம் எல்லாம் விட்டுருக்காங்க. ஆமா, அப்படிதான் இருக்கும். இதே மாதிரி இன்னொன்னு எங்கன்னா பஞ்சாப்லயும் நடக்கும். நம்ம வந்து இங்க பொங்கல் கொண்டாடுற அதே நேரத்துல அவங்க வந்து அங்க பட்டம் விட்டு கொண்டாடுவாங்க. ஆக இந்த பட்டம் பறக்கிறத வந்து பாக்குறதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது மொத்தத்துல இல்லையா? இதே மாதிரி கேள்விகளுக்கான பதில்களை சொல்றதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா, 4431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட
2: 246-102-1 இதை தொட்டு வாங்க. இப்பதான் முத முறையா நம்ம பண்புலையில பேச போறேன் அப்படின்னு சொல்ற நேரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க காத்திருக்கு 240-102-1.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
2: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
3: எக்கச்சக்கமான மிச்சப்படுத்தலாமே.
4: திருச்சி, சேலம், மங்களன் மகள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரங்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வண்ணக்கோலங்கள். இன்னைக்கு வண்ணக்கோலங்கள்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி திருவிழாக்களையும் பெரிய விதமா கொண்டாடுறதையும் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்.
6: இதெல்லாம் பேசும் போதே நம்ம ஊர்ல இது மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய இருக்கு பட்டியல்.
4: ஆமா, நம்ம ஊர்லயும் நிறைய இருக்கு. தக்காளி சொல்லும் போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா மாங்கனி திருவிழா ஞாபகம் வந்துச்சு இல்லையா. அதே மாதிரி இந்த பட்டம் விடுறது இப்போ வந்து அதிகமா ஊர்ல வந்து வந்துருச்சு. எங்கன்னா பொள்ளாச்சி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, இப்ப சென்னையில நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஊர்லயும் வருங்க, சீக்கிரமா வரும்.
6: எதிர்பார்த்து காத்துருச்சு, கொஞ்ச நாள்ல நம்ம வீடு தேடி வந்து
4: வந்துருவோம்ல. இந்த பட்டம் விடுறது நம்ம ஊர்லயும் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அடுத்தது யாரு வராங்க இணைப்புலன்னு பாக்கலாம். வணக்கம்
7: அனைவருக்கும். நீ ஒட்டு அம்மனப்பிள்ளை. வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
4: சண்முகசுந்தரம் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? ஆயிரக்கணக்கான ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா நகரத்தோட முக்கிய வீதிகள்ல ஊர்வலமா வரக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ஃபெஸ்டிவல் எங்க நடக்குது அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. ஆடுகள் வந்து கழுத்துல மணி கட்டிட்டு ஒரு நகரத்தோட முக்கியமான வீதிகள்ல வந்து உலா வருமா, அப்படி ஒரு திருவிழா ஏதோ ஒரு நாட்டுல நடக்குது. அது எந்த நாடு?
7: நம்ம நாட்டு இல்லையா?
4: நம்ம நாடு கிடையாது.
6: ஆசைதான், பேராசை.
4: நம்ம நாட்டுல சும்மாவே நடக்கும், அது பிரச்சனை. நம்ம ஊர்லயே நடக்கும், அத பத்தி பேசல. ஆனா அது திருவிழாவா கொண்டாடுறாங்க அங்க.
7: சரி மேடம், இப்ப ஏதாவது
4: அங்க வந்து ஆடுனா நம்ம ஊர் ஆடு மாதிரி இல்ல, அது செம்மறி ஆடு.
7: அந்த நாடு என்ன நடக்குது?
6: அதுதான் கேள்வி.
4: அதுதான் கேள்வியே. நாடுதான் நீங்க கண்டுபிடிக்கணும்.

0: ஐரோப்பால இருக்காங்க.
1: ஐரோப்பா அப்படின்றது நல்ல ஒரு யோகம். இந்த யோகிச்சு சொன்ன பதில் சரியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். சரிங்களா?
0: ஸ்பெயின் மேடம்
2: இல்ல, ஸ்பெயின்ல இல்ல.
1: நன்றிங்கய்யா, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கோங்க. நீங்க பாருங்க, மஞ்சள் தண்ணி ஊத்தி தலையாட்டுற ஆடு தாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டமான
2: கேடா வெட்டுற ஆடுதான் தெரியும். இல்லங்க, இது வந்து செம்மறியாடு, அதான் நான் சொல்றேன் இல்லையா, இது வந்து செம்மறியாடு. ஆயிரக்கணக்கில் முக்கியமான வீதிகளை நம்ம ஊர்ல சாதாரணமா வரும், பட் அங்க
1: 4:32 இனிப்புல வந்திருக்கிறது யாரு? வணக்கம்.
2: என்ன ரைமிங் அடடே, ஆச்சரியக்குறி.
1: ஐயா, உங்களோட வானொலி பெட்டியை விட்டு நீங்க தள்ளி வந்துருங்க, இல்லைன்னா வானொலியோட ஒலியை மட்டும் நல்லா குறைச்சிருங்க, அப்பதான் நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு தெளிவா கேட்கும். யார் இங்க இருந்து?
3: உங்களுக்கு
2: பதில் தெரியுங்களா?
1: சரிங்க, இனிப்புல இணைஞ்சதுக்கு நன்றிங்க ஐயா.
0: நன்றி மேடம்,
1: வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி. வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ரமேஷ் சேத்ர மேடம், குளித்தலை மாவட்டம் நச்சலூர்.
2: உங்க பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: ரமேஷ்.
2: ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா ஐயா?
0: இத்தாலி.
2: இத்தாலி. ஏன் எல்லாருமே யாருமே இதுக்கு வரைய மாட்டேங்கிறீங்க? பொதுவா வெளிநாடுன்னு சொன்னா டக்குன்னு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு நாடு இதுவா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நானும் அப்படிதான் சொல்லுவேன், யாராவது வெளிநாடுன்னு சொன்னா அப்படிதான் கேப்பேன். நீங்களும் கேட்க மாட்டீங்களா?
1: நன்றி.
2: வேற வேற கேப்பாங்க போலியே.
1: நன்றிங்க ஐயா.
0: நன்றி, நன்றி.
2: நம்மதான் வந்து ஒரே நாட வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோமோ.
1: வணக்கம்.
2: இந்த க்ளூக்கு அப்புறம் யாராவது கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். வணக்கம்.
4: வணக்கம், தர்மராஜ் மேடம்.
2: தர்மராஜ் ஐயா, விடை தெரியுமா?
1: நன்றிங்க.
2: அடுத்து வந்து வரக்கூடிய நேர்கள் வந்து என்னன்னா, இப்ப நம்ம சொன்ன க்ளூஸ் எல்லாம் வச்சு அவங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன சொல்றீங்க?
1: கண்டிப்பா.
2: அம்மா, உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா?
1: நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்.
2: கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்.
2: எது கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடியே?
1: புரியும், உங்களுக்கு எல்லாம் புரியாது.
2: வாய்ப்பு இல்லைங்க, எனக்கு புரியாது.
1: நீங்க வாங்க நேயர்களே, தொட்டு வாங்க. 4:31 இந்த முன்னிணைப்பு என்னோட 246 102 அறிமுக நேரா. நீங்க இருந்தீங்கன்னா 240 102 1.

0: உற்சாகத்தின் அலை ஓயாதிருக்கட்டும். வாழ்த்துக்களோடு
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: சரி
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: நாலு மணி 39 நிமிஷம் கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் ஊர் முழுக்க உலகம் முழுக்க பயணிச்சு பாருங்க எவ்வளவு திருவிழாக்களை கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்க.
1: வெளிநாடு சுற்றுலா விட்டுருங்க, வெளிநாடுன்னு சொன்னாலே இந்த நாடுதான் முதல் நம்ம பேர்ல வரும்.
0: ஒரு ஒரு கண்டத்துல இருந்து ஒரு ஒரு பேரை சொன்னா ஒருவேளை விடைய கண்டுபிடிக்க முடியுதா?
1: வந்துரும்ல ஈஸியா.
0: நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நான் நீர்புல இருந்து சின்னையா பேசுறேன் மேம்.
1: சின்னையா? ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா பதில? ஆமா அதேதான் அதேதான். செம்மறியாடு அங்கதான் இருக்குமா?
0: நல்ல முயற்சிங்க. நன்றி. வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? யார் இங்க இருந்தீங்க ஐயா?
3: அமெரிக்கா மேடம்.
1: உங்க பேர் என்னன்னு சொல்லலையே. அமெரிக்காங்கிறதெல்லாம் சரி.
3: அரியலூர் மாவட்டம் சுதாகர். திருப்பனூர் சுதாகர்.
0: சுதாகர்
3: சூப்பருங்க,
1: அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க கரெக்டா. அது மாதிரி அமெரிக்கால வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் உள்ள இதாஹோ அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு, அங்கதான் வந்து இது நடக்குது. ட்ரெய்லிங் ஆஃப் ஷீப் அப்படின்னு இந்த ஃபெஸ்டிவலோட பேரு. அமெரிக்கால
0: அவ்வளவு பாரம்பரியம் வாய்ந்த ஒரு விழா. வெளிநாடு அப்படின்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும்.
1: என்ன யோசிக்கிறோம்?
0: என்னென்ன ஊர் பேர்லாம் சொல்லலாம், என்னென்ன நாடு பேர்லாம் சொல்லலாம்னு. இருந்தாலும் பரவாயில்ல நேர்களே, என்ன கூட நேருக்கு வாங்க, இந்த நேரத்தை நாம பயன்படுத்திக்கலாம். சொல்லி 4-3-1 இந்த முன் இணைப்பு என்னோட 246-102-1 அறிமுக நேரா நீங்க இருந்தீங்கன்னா 240-102-1.
1: இப்ப நம்ம நேர்கள்லாம் சொன்னாங்க இல்லையா, வேற வேற கண்ட்ரிலாமும் சொன்னாங்க. அங்க அந்த ஷீப்போட ஃபெஸ்டிவல் வந்து அமெரிக்காலதான் முக்கியமா

0: தீவிரத்துல நடக்குது, 150 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோமா. அதே மாதிரி ஸ்பெயின்லயும் நடக்குது, யூஎஸ்லயும் நடக்குது, ஆஸ்திரேலியால நடக்குது, நியூசிலாந்துல நடக்குது, இங்கெல்லாமும் நடக்குது. ஆனா இதுக்கான ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அமெரிக்கால தான் நடக்குது.
1: பதில் சொன்னவங்க எல்லாம் ஒரு வாழ்த்துக்கிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா? ஆயிரக்கணக்கான காகித விளக்குகள் இருக்குல்ல, அத வந்து வானத்துல பறக்க விடக்கூடிய ஒரு புகழ்பெற்ற திருவிழா எந்த நாட்டுல நடக்குது? பலூன் இல்ல, அந்த பறக்கிறதுக்கு வந்து அந்த பேப்பர்ல இருக்கும் விளக்கு ஏத்தி அனுப்புவாங்க தெரியுமா? பெருவா இல்லையே? பெரு இல்லையே?
3: நன்றி.

0: நன்றி நன்றி. அடுத்து யாரு இணைப்புல வராங்க அப்படின்றத பார்க்கலாம்.
1: இதை
0: யார்?
1: பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஒரு குழந்தைகளுக்கான ஒரு படத்துல அப்படியே பறக்கும் எல்லாம் அழகழகா.
0: அழகழகா பறக்குவா? ஆனா இப்ப வந்து நம்ம, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 தீபாவளிக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த மாதிரி இங்க நம்ம ஊர்ல எல்லாமே வித்தாங்க. அதெல்லாம் வாங்கி எல்லாரும் மாடியில நின்று எல்லாம் விட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்த்து வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம். நல்லா இருந்தது அது, வித்தியாசமா. நமக்கு வந்து எப்பயும் அந்த மாதிரி இருக்கு, அதுல வான வேடிக்கை பெருசா இருக்கும், வெடிச்சு அதெல்லாம் பண்ற மாதிரி இல்லாம லைட் மட்டும் அழகா எந்த சவுண்டும் இல்லாம அப்படியே வானத்துல பறக்கிறது. ஒரு 2 பறக்கிறப்பயே நல்லா இருந்தது. கொஞ்சம் நிறைய பறக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும், அதை சொல்றதுக்கு யார் வராங்க பாக்கலாம். வணக்கம். ஏன் அவ்வளவு கஷ்டமா? லைட் தானே, லைட் தானே.
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
0: ஒரே சிரிப்பா இருக்கே.
2: நாங்க பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன் பேசுறோமா? ஆயிரக்கணக்கான காகித விளக்குகள் வானில் பறக்கும் நாடுங்கிறீங்க, சத்தியமா நான் கேள்விப்படவே இல்லை. நிறைய மத்த வான வேடிக்கை தான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு குழு கொடுங்க, நான் முயற்சி பண்றேன்.
0: க்ளூ கொடுக்கலாமா? அந்த நாட்டுக்கான க்ளூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டை நினைச்சாலே நம்ம ஊர்ல பல இடங்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் டிஷ் தான் ஞாபகம் வரும்.
1: ஒரு சாப்பாடு.
0: ஆமா,
1: நம்ம நாட்டுல கிடைக்கிற
0: இப்ப வந்து அதிகமா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஊர் பேரை சொல்லி சொல்லிதான் எல்லாருமே வந்து சாப்பாடுக்கு பேரே வைக்கிறாங்க.
2: சைனீஸ் ஃபுட்டா?
0: சைனீஸ் இல்ல, கொஞ்சம் சைனாலையும் கூட நடக்குது இது ஆக்சுவலா. ஆனா இதுக்கான ஆரிஜின் ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து வேற நாடு.
1: முக்கியமா எந்த இடத்துல?
2: சைனாவுக்கு பக்கத்து நாடா?
0: நீங்க பக்கத்துல நான் போய் பார்த்தது இல்லங்க.
2: சொன்ன
0: எல்லாமே சரியான பதில்கள் தான், அதனால உங்களுக்கு வந்து பாராட்டு. உங்களுக்கு தாய்லாந்து, தாய்வான், வியட்நாம், சைனா எல்லாத்துலயுமே நடக்குது. ஆனா அதோட ஒரிஜின் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து தான்.
2: சரிமா, ரெண்டு பேருக்கும் நன்றி
0: நன்றி.
1: அது நான் சொன்னேன்ல, ஒரு படத்துல குழந்தைகளுக்கான படத்துல வரும்னு சொல்லிட்டு நீளமா முடி வச்சுட்டு ஒரு கதாபாத்திரம் ஒண்ணு, அத வச்சு வந்து ஆங்கில படம் ஒண்ணு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா, அப்படி போட்ல போகும்போது அப்படியே இந்த பறக்கிற இந்த பலூன் எல்லாம் அப்படியே விளக்கேத்தி பறக்க வைக்கிற பலூன் எல்லாம் வரும்.
0: அதனால நீங்க பாத்துருக்கீங்க. இது வந்து ஒரிஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வட தாய்லாந்துல இருக்கக்கூடிய சியாங் மை அப்படின்ற இந்த பகுதியிலதான் வந்து பண்றாங்க. நவம்பர் மாசத்துல முழு நிலவு காலத்துல வந்து இது நடக்குமா, வானமே அப்படியே நட்சத்திரத்தால நிரம்புன மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது சும்மா வெறுமனே ஏதோ அழகுக்காக மட்டும் கிடையாது, அது அவங்களோட பாரம்பரியத்துல விளக்கு அப்படின்னா என்னன்னா, வழிபாடு, நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும், அமைதி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுதல்களோட அவங்க வந்து பறக்க விடுறாங்க. நல்லா இருக்குல்ல?
1: கேக்க நல்லா இருக்கு. நம்ம ஒரு நாள் அதை போய் பாங்கணும், முடியலன்னா இப்பவே கண்ண முடி
0: கற்பனை பண்ணிக்கோங்க.
1: கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 வண்ண கோலங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வனகோலங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு உலகம் முழுக்க சுத்தி வர முயற்சி செஞ்ச எல்லா நேயர்களுக்கும் நன்றி. இனி பொன் மாலையோட அழக ரசிக்க கைகோர்த்து காத்திருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் மாலை 5:30. மீட்டர் 320.5, மதிய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோர்களின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் நாளை வரை நடைபெறுகிறது. இதன்படி முதல் நாளான நேற்று சொத்து திருமணம் தொடர்பான 400 வழக்குகளுக்கு சமரச முறையில் தீர்வு காணப்பட்டது. தமிழகத்தில் அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுப்பார் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சின்ன சொக்கிக்குளத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்த அவர், பல்கலைக்கழகங்களை சீரமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தேவலாபுரம் பகுதியில் சிங்கப்பெண் அதிரடைப்படை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதோடு 1091 என்ற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என இத்துறைக்கான இயக்குநர் திரு ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். சுத்தமான சுற்றுலாத்தலம், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி உள்ளிட்ட 13 வகையான விருதுகள் வழங்கப்பட உள்ளது. திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவிலில் பெரிய திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

ஒரு மழைக்கால மாலை நேரத்துல ஒரு குட்டி பையன் ஜன்னல் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தானா. என்ன பாக்குற அப்படின்னு அம்மா கேட்டதும், இந்த மழை நின்றுடுச்சுன்னா இந்த சத்தமும் நின்று போயிரும்ல, அதனாலதான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான். அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, மழை நின்னா கூட அதோட வாசனை கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க. பையனும் அமைதியா ஆமா இல்ல அப்படின்னு ஒரு உணர்றான். நம்ம வாழ்க்கையிலயும் இதே மாதிரிதான்ல, சில விஷயம் நம்ம விட்டு போனா கூட அது விட்டுட்டு போற சின்ன சின்ன சந்தோஷம் நம்ம கூட எப்பவுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன அழகான நினைவுகளோட சந்தோஷத்தோட இந்த நாளை கடப்போம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டிருக்கிறீங்க திருச்சி வானொலிய அலைவரிசைகள்ல. 6:10 விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிற ஆர்வம் இருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற இருக்கிற விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வர 31 தேதிக்குள்ள tncmtrophy.sdat.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் பதிவு செய்யலாம். இன்னொரு தடவை இணையதளம் உங்களுக்காக சொல்றேன், tncmtrophy.sdat.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் நீங்க பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இதை பத்தின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 95 14 00 00 77 7 அப்படின்ற இந்த எண்ணில் காலையில 10 சாயந்தரம் 5 நீங்க தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு தடவை எண்கள் உங்களுக்காக 95 14 00 00 77 7

0: வார வாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல.
1: நமக்கு அறுசுவை மட்டும் போதாதுங்க, ஏழாவதா ஒரு சுவை இருந்தாதான் ஆரோக்கியமான வாழ்க்கைய நம்ம வாழ முடியுங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? நகைச்சுவை தாங்க. மன மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமா இருந்தா எந்த நோயும் நம்மள நெருங்காதுங்க. உணவுல அறுசுவை சேர்க்கிற மாதிரி வாழ்க்கையில நகைச்சுவை உணர்வையும் சேர்த்துக்கணுங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
2: நமது உடலில் ஒவ்வொரு வினாடியும் லட்சக்கணக்கான புதிய செல்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இந்த புதிய செல்கள் உருவாக அதற்குள் இருக்கும் மரபணு பொருள் டிஎன்ஏ, அதாவது துல்லியமாக பிரதி எடுக்கப்பட வேண்டும். டிஎன்ஏவை உருவாக்க ஃபோலேட் மிக முக்கியமாக அமைகிறது. ஆனால் அந்த ஃபோலேட் தன் வேலையை செய்ய வைட்டமின் பி12 உதவி கட்டாயமாக தேவைப்படுகிறது. உடலில் வைட்டமின் பி12 குறைபாடு ஏற்படும் போது ஃபோலேட் செயலற்ற வடிவத்தில் முடங்கி விடுகிறது. இதனால் புதிய டிஎன்ஏவை உருவாக்க தேவையான மூலக்கூறுகள் உருவாகுவது நின்றுவிடும். டிஎன்ஏ உருவாக்கம் தடைபடுவதால் எலும்பு மஜ்ஜையில் உருவாகும் சிவப்பணுக்கள் சரியாக பிரிய முடியாமல் அளவில் பெரியதாக பயனற்ற

0: ஆக மாறிவிடுகின்றன. நமது டிஎன்ஏ தினமும் சுற்றுச்சூழல் நச்சுக்கள், கதிர்வீச்சு மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் சேதமடைகிறது. இந்த சேதத்தை சரி செய்யும் டிஎன்ஏவை நிலையாக வைத்திருக்கவும் வைட்டமின் B12 இரண்டு முக்கிய வழிகளில் செயல்படுகின்றன. வைட்டமின் B12 ஹோமோசிஸ்டினின் என்ற தீங்கு விளைவிக்கும் அமினோ அமிலத்தை மெத்தியோனின் ஆக மாற்றுகிறது. இந்த மெத்தியோனின் மூலம்தான் சில வேதிப்பொருட்கள் உருவாக்கப்பட்டு டிஎன்ஏ மெத்திலேஷன் நடைபெறுகிறது. இந்த செயல்முறையில் மரபணுக்கள் தவறாக வெளிப்படுவதை தடுத்து புற்றுநோய் செல்கள் உருவாகுவதையும் தடுக்கிறது. வைட்டமின் B12 குறைபாடு இருந்தால் டிஎன்ஏ சுருள்கள் எளிதில் உடைந்துவிடும். இது செல்கள் பிறழ்வடைவதற்கும் சீக்கிரமே முதுமை அடைவதற்கும் வழிவகுக்கும். வைட்டமின் B12 போதுமான அளவில் இருக்கும் போதே டிஎன்ஏ பழுது பார்க்கும் என்சைம்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. வைட்டமின் B12 என்பது நரம்பு வலிக்கு மட்டும் பயன்படுத்தும் சத்து அல்ல. நமது உடலுக்கும் ஆழமான செல்லுலார் தளத்தில் நமது டிஎன்ஏவை உருவாக்கி அதை பாதுகாத்து புற்றுநோய் போன்ற ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்கும் ஒரு நுண்ணிய ஊட்டச்சத்தாகும். சரியான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உண்போம். நமது மரபணு ஆரோக்கியத்தை பாதுகாப்போம்.
1: விட்டமின் B12 குறையறதுனால நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படலாம்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் பா. ராஜலட்சுமி அவர்கள்.

6:24 கிட்டிருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது ஆரவாரம். மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மாந்தன் திட்டத்தில் 18-40 வயது வரையிலான தகுதியுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பதிவு செய்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் பதிவு செய்து 60 வயது நிறைவடைந்த பிறகு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஒய்வூதியம் பெறலாம். சுற்றுலா வழிகாட்டிகள், வாகன ஓட்டுநர்கள், உணவு மற்றும் உணவு சேவை வழங்குநர்கள் உள்ளிட்ட தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோகிளேவ் அல்ட்ரா சவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள்

0: செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான ஒரு டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமினை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து தொடங்கி இருப்போம். சோ இந்த முகாமோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, கிராமங்கள்ல சில சிகிச்சை பெற முடியாம இருக்க எல்லா கால்நடைகளும் இந்த முகாம் மூலமா பயன்பெறணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தோட ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் 18 முகாம்கள் வந்து நடத்தணும். அந்த 18 முகாம்கள் மூலமா எல்லா கால்நடைகளுக்கும் எல்லா சிகிச்சையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட இந்த முகாமா நாங்க இந்த முறை வந்து சிறப்பா தொடங்கி இருக்கோம். நாட்டின மாடுகள் வந்து வளர்த்தணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சோ அந்த முக்கிய நோக்கத்தோட வந்து நாங்களும் வந்து ஒரு தரமான காங்கேய கன்றுகளை கொடுக்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்
0: கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் 5 ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் தரமான கன்றுக்குட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேகா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு

மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும்

மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் சின்ன சோக்கி குளத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் மாவட்ட அளவிலான கலை திருவிழாவை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பௌத்தர்கள் நாக்பூர் தீஷாபூமியில் நடைபெறும் திருவிழாவில் பங்கேற்கும் வகையில் தமிழக அரசின் 5000 ரூபாய் மானியத்தை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் 5000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலைக்கல்லூரியில் மாணவர்கள் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டலம் நந்தம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் கருத்தடை மையம் மற்றும் மருத்துவமனை இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மற்றொரு போட்டியில் நெல்லை அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட்டம் மாவட்டம் திருக்கோவில் பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். எவ்வளவு உதவியாவே ரொம்ப சௌகரியமாவும் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளையில் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உத்வேகம் பெற்றுள்ள ஜிக்யாசா திட்டம் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின் அங்கத்துவ ஆயோகமான சென்னை கட்டமைப்பு பொறியியல் ஆய்வு மையத்தின் மூலம் பள்ளி மாணவர்களை விஞ்ஞானியுடன் இணைக்கும் ஜிக்யாசா ஏடிஎல் பயிலரங்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், அழிவிடை தாங்கி ஆகிய நான்கு அரசு பள்ளிகளில் இரண்டு நேரத்தில் பயிலரங்கம் நடைபெற்று வருகிறது. இந்த பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானியுடன் கலந்துரையாடல், செயல் விளக்கங்கள் மற்றும் நேரடி செயல்பாடுகள் மூலம் வகுப்பறை கற்றலை நிஜ உலகிற்கு அறிவியல் அனுபவம் கற்று பயன்பெற்றனர். இந்த பயிலரங்கம் மாணவர்களுக்கு விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடுவதற்கு நிஜ வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ள அறிவியல் அறிவியும் பரிசோதனைகளையும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பயிலரங்கில் பங்கேற்று விஞ்ஞானிகளின் உரையாடல் அறிவியல் ஆர்வத்தை உருவாக்கி உள்ளதாக பள்ளி மாணவர்கள்
2: தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம் நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து விஞ்ஞானம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்குது. எங்க ஸ்கூலுக்கு விஞ்ஞானிங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆர்வமா இருக்கு.
3: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசர் திருக்கோயில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் செல்போன்களை உள்ளே எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக ஆலயத்தின் கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் அருகே செல்போன்கள் பாதுகாப்பு மையம் இரண்டும், கிழக்கு கோபுரமான அம்மன் கோபுரம் அருகே இரு பாதுகாப்பு மையங்களும், தெற்கு கோபுரமான திருமஞ்சன கோபுரம் அருகே ஒரு பாதுகாப்பு மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பாதுகாப்பு மையங்களில் பக்தர்கள் 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி செல்போன்களை ஒப்படைத்துவிட்டு டோக்கன்கள் பெற்று சாமி தரிசனம் முடிந்த பிறகு பெற்றுக் கொள்ளலாம் என்றும், இந்த உத்தரவை மீறி ஆலயத்திற்குள் மறைமுகமாக எடுத்துச் செல்லும் செல்போன்களை பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறையின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், இதனால் பக்தர்கள் ஆலய நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அருணாசீஸ்வரர் ஆலய நிர்வாக துணை ஆணையர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலை அருணாசீஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து ரமணர் ஆசிரமத்தில் நடைபெற்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிறப்பு பூஜையில் பங்கேற்றார். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள உண்ணாமலை அம்மன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த எலிப்பாடியில் இறங்கி அங்கிருந்து கிரிவலப்பாதையில் சாலை மார்க்கமாக திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றார். ஆலயத்தில் உள்ள சாமி சன்னதி மற்றும் அம்மன் சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். ஆலய நிர்வாகத்தின் சார்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு பூர்ண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ரமணர் ஆசிரமத்திற்கு சென்ற அமைச்சர் அமித்ஷா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிறப்பு பூஜை மற்றும் பாராயணத்தில் பங்கேற்று தியானம் செய்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 1300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் தலைமையில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்தீர்வு நாள்

0: கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் திருவண்ணாமலை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் வழங்கிட வேண்டும், கூட்டுறவு சங்கங்களில் சிறு குறு விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், அனைத்து தனியார் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் தட்டுப்பாடு என்று யூரியா இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரி செப்பனிட வேண்டும், கமலப்புத்தூர் ஏரி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், தன்றாம்பட்டு மற்றும் நாராயணகுப்பம் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியினை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், சம்பா பருவத்திற்கேற்ற நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கோரிக்கை வைத்தனர். விவசாயிகள் வைத்த கோரிக்கைகளின் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கார் அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கார் மாமண்டூர் அங்கன்வாடி மையத்திற்கு சென்று குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் உடல் எடை குறித்து ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து மாமண்டூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் முறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் சுவை குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாமண்டூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று 24 மணி நேரம் செயல்படும் பிரசவ சேவை மையத்திற்கு சென்று கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவரும் கேட்டறிந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளையோர் விவகார அமைச்சர்களின் மாநாட்டின் ஒரு பகுதியாக தோட்லாகொண்டா புத்த பாரம்பரிய தளத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் புத்த பிட்சுகள் அங்கு வழிபாடு நடத்தியதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மரக்கன்று நட்டார். கோர்கா மலைப்பகுதி பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் திரு அமித்ஷா தலைமையில் மூத்த கோர்கா தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், புலனாய்வு அமைப்பு இயக்குநர் மகேஷ் தீக்ஷித், மாநில அமைச்சர் திரு பிஷால் லாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டார்ஜிலிங் மக்களவை உறுப்பினர் திரு ராஜு பிஸ்தா, இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்கள் மட்டும் பாடப்படும் என்ற காங்கிரஸ் செயற்குழுவின் தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்தார். புதுதில்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் 3 நாள் லோக் அதாலத் நிகழ்ச்சியில் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகளுக்கு லோக் அதாலத் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும், ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்குடனும் லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நேற்று தொடங்கிய லோக் அதாலத் முகாமில் 16 சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட்டு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமர்விலும் உச்சநீதிமன்ற

0: இரண்டு நீதிபதிகள் முன்னிலையில் வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் முதன்முறையாக நவீன ட்ரோன்களுடன் கூடிய பாஸ் பட்டாலியனை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது. எல்லைப் பகுதியை கண்காணிப்பதற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். இந்திய ராணுவத்தின் வஜ்ரா பிரிவின் கீழ் இது செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டுக்குள் உருவாக்கும் முயற்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் இளைஞர்கள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொள்கை முடிவு எடுப்பவர்களாகவும் அடிப்படை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பவர்களாகவும் சமூக தொழில் முனைவோராகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களை மையமாக கொண்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் பங்கேற்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அரசு நிர்வாகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அடிப்படை மாற்றங்களை கொண்டு வருவதிலும் பொது தளங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இளைஞர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என்றும் திரு பிரமோத் சாவந்த் கேட்டுக் கொண்டார். இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை அகதிகள் தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கை திரும்புவதற்கு அந்நாட்டு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை இம்மாதம் செய்திருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஹாக்கி மட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரிச்சலுகை அளிக்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கனடா கூறியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண சட்டமன்றத்தில் நவம்பர் 8 தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கோரிக்கையை ஏற்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது நேர்மறையான சிந்தனை, மனிதநேயம், இரக்க குணம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையிலும் இப்பண்டிகை அமைந்துள்ளதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவில் உள்ள தெலவாரா, நியூயார்க், நியூஜெர்சி, மெசச்சூசெட்ஸ் ஆகிய மாகாணங்கள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 இந்தியா தினமாக கொண்டாடுவதற்கான பிரகடனத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அந்நாட்டு ராணுவ தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸுக்கு பிரிட்டனின் 70 உறுப்பினர்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில், பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலால் அப்பாவி பொதுமக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாவதாகவும், ராணுவத்தின் கடுமையான தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தகவல் தொடர்பு முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டவும் மக்கள் சிரமமின்றி தங்கள் பணிகள்

0: மேற்கொள்ளவும் வழி ஏற்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களை ராணுவம் தன்னிச்சையாக கைது செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் ஐநா தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிழக்கு மத்திய பிரதேசத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்குவங்கம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகம், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோர பகுதிகளில் நாளை வரை இடி மின்னலோடு சூறைக்காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400 மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:25. நிகழ்ச்சி தொடங்கும் முன் அறிவிப்புகள். முசிறி வட்டார விவசாயிகளின் கவனத்திற்கு தற்போது ஆகஸ்ட் மாதம் 15 தேதி முதல் செப்டம்பர் 15 வரை விதைப்பு செய்யப்படும் ஒருபோக நெல் சாகுபடி பருவமான சம்பா பருவம் துவங்கியுள்ளது. இந்த பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகமான 6054 என்ற நெல் ரகம் தற்போது முசிறி புலிவளம் இந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருப்பு வைக்கப்பட்டு சம்பா பருவ நெல் விதை விநியோக திட்டத்தின் கீழ் 1 கிலோ விதைக்கு 50% மானியம், அதிகபட்சமாக கிலோவிற்கு 20 ரூபாய் வீதம் மானியத்தில் வழங்கப்பட உள்ளனர். இந்த 6054 நெல் ரகம் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 2020 வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் தரவல்ல சன்ன ரகம். இந்த ரகம் வெள்ளை பூனி நெல் ரகத்திற்கு மாற்றாக வெளியிடப்பட்ட ரகம். இந்த ரகம் மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, பனஸ்கதி என்ற ரகங்களின் கலப்பினம் மூலம் உருவாக்கப்பட்டது. இதன் வயது 130 முதல் 135 நாட்கள். வெள்ளை பொன்னி நெல் போல இந்த ஆடுதுறை 54 ரகம் நன்கு உயரமாக வளரக்கூடிய ரகம். இதன் கதிர் மிக நீளமாக இருக்கும். சராசரியாக 30 சென்டிமீட்டர் நீளமும் 350 மணிகள் வரை கொண்டிருக்கும். கதிர் வெளிவரும் சமயங்களில் பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்ப குறைந்த அளவு தழைச்சத்து உரங்களை பரிந்துரை செய்யப்படும் சாம்பல் சத்து உரத்துடன் கலந்துவிட வேண்டும். அதிக வைக்கோல் மகசூல் தரவுள்ளது. மத்திய சன்ன வகை அரிசியை உடைய இந்த நெல் ரகம் குலை நோய் குருத்து பூச்சிக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. அதிகபட்சமாக ஏக்கருக்கு 2522 கிலோ நெல் மகசூல் கொடுக்கக்கூடியது. இந்த தகவலை முசிறி வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அறிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள். வெண்டை பயிரில் அஸ்வினி தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இவ்வகையான பூச்சிகள் இலையின் அடிபாகத்திலும் குருத்து பகுதிகளிலும் இலைச்சாற்றை உறிஞ்சி வாடும். இலைகள் சுருங்கி சுருண்டு விழுந்துவிடும். மேலும் செடியின் வளர்ச்சியும் குன்றிவிடும். 1 ஹெக்டேருக்கு 100 மில்லி இமிடா குளோபிரிட் அல்லது 500 மில்லி வேப்பம் கொட்டை வடிநீர் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தெளித்து கட்டுப்படுத்தலாம். மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக காற்று மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது. தற்போது நெற்பயிர் சாகுபடிக்கான நிலம் தயாரிதலுக்கு ஏற்ற தருணமாகும்.

நிலத்தினை உழவு செய்து தயாராக வைத்தல் மிகவும் அவசியம். நாற்றாங்காலை போன்றே நடவு வயலை சமன் செய்தல் மிக மிக அவசியமான ஒன்றாகும். எங்கும் அங்கும் மேடு பள்ளமாகவோ குண்டும் குழியுமாகவோ இருப்பின் அங்கெல்லாம் நீர் தேக்கி நாற்றுகள் சரிவர முளைக்காமல் இடைவெளி அதிகம் காணப்படும். நிலன் சமன்படுத்துதல் நீர் மேலாண்மைக்கும் கலை மேலாண்மைக்கும் அடிப்படை தேவைகள் என்பதை நன்கு உணர்ந்து தக்கவாறு நிலம் சமன்படுத்தப்பட வேண்டும்.

0: மானாவாரி கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு, ஆடு வளர்க்கும் விவசாயிகள் கவனத்திற்கு, ஆடுகளின் எடை அதிகரிக்கவும் ஆட்டுக்குட்டிகளின் இறப்பை தவிர்க்கவும் குடற்புழு நீக்கம் செய்வது மிகவும் அவசியமாகும். பொதுவாக ஜூலை முதல் செப்டம்பர் மாதங்களில் தட்டை புழுக்களுக்கான குடற்புழு நீக்க மருந்துகளை கொடுக்க வேண்டும். இதுவரை கொடுக்காதவர்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி தங்களது ஆடுகளுக்கு குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. அறிவிப்புகள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி. இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
3: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
2: இல்லையானே.
3: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
2: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளாட்டைய வாங்குறேன்.
3: நீ கில்லாடிதான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று ஊடுபயிருடன் கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் யு திருநாவுக்கரசு அவர்கள். தொடர்ந்து கால்நடைகளுக்கான வரப்பிரசாதம், அசோலா உருகாய்ப்புள் உரையாடல் ஆகியவை இடம்

0: எங்க குறும்புக்காராடு கூட்டம்மடி, எங்க
1: போடு
0: குறும்புக்காராடு கூட்டம்மடியா.
1: லட்சுமி அக்கா. என்ன ஒரே சந்தோஷமா ஆடு மாடலாம் மேய்க்கிற போல?
0: ஆமா கண்மணி, செய்யற வேலை எதுவா இருந்தாலும் சந்தோஷமா செஞ்சா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்ல.
1: அதுவும் சரிதான். அப்புறம் இந்த ஆவணி மாசத்துல புள்ளைக்கு கல்யாணம்
0: வச்சிருக்கேன். நல்ல விஷயம்தான். சரி, எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா செலவு பண்ணணுமாக்கும்.
1: அதுக்கு தானே உன்னை தேடி வந்திருக்கேன்.
0: என்ன சொல்ற?
1: ஆமாக்கா, கல்யாணத்துக்கு தேவையான வாழை மரம், தேங்காய், வாழைப்பழம், நாட்டு மாட்டு பால், அப்புறம் கறி விருந்துக்கு ஒரு மூணு ஆடு, இதெல்லாம் தேவைப்படுது.
0: அவ்வளவுதானே? எல்லாம் வாங்கிட்டு போலாம் நீயே.
1: அப்புறம் அந்த நாட்டுக்கோழி மட்டும்தான்க்கா இடிக்குது, வேற யாருக்கிட்டயாவது போய் வாங்குற மாதிரி இருக்கு. ஏக்கா பேசாம நீயே நாட்டுக்கோழியும் வளர்த்தலாம்ல?
0: வளர்க்கலாம் தான், எங்க?
1: சரிக்கா, அப்ப நானு இப்பதைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல பூவத்தூர் யூ திருநாவுக்கரசு ஐயா கிட்ட போய் கோழி எல்லாம் வாங்கிக்கிறேன்.
0: அவரு என்ன பண்றாரு? கோழி மட்டும்தானா இல்ல?
1: ஏக்கா, அவரு ஒன்ன மாதிரிதான். ஆமா, அவர்கிட்ட நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் பேசுறத நீ கேளேன்.
2: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம்.
2: உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பொதுவா

0: செய்யக்கூடிய விவசாயம்னா என்னென்ன பயிர்கள்லாம் போடுறாங்க?
1: எங்க ஊர்ல வந்து மெயினா வந்து ரெண்டு பயிர் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னு வந்து தென்னை, இன்னொன்னு வந்து நெல்.
0: இப்ப நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல செய்றீங்க?
1: நான் தென்னை வந்து 8 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கேன், நடவு வந்து 6 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன், இன்டர் கிராப்பிங் வந்து பண்ணிருக்கேன் தென்னையில.
0: ஊடு பயிர் போட்டுருக்கீங்க?
1: ஆமா.
0: சரி, இந்த ஊடு பயிர் போடுற எண்ணெல்லாம் எப்ப வந்துச்சுங்க?
1: இந்த கஜா புயல் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் வந்தது. எதுக்காக அந்த இடையில இன்டர் கிராப் போட்டோம்னா, இந்த ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்கணும், கோழி வளர்க்கணும், இந்த கான்செப்டுகளை வந்ததுனால இன்டர் கிராப் வந்து பண்ணேன். புதுக்கோட்டை பக்கத்தில் போயிட்டு அரிமலம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கேருந்து எல்லா கண்ணும் வந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு 4 தென்னம்பிள்ளைக்கும் மையமாக வந்து பயிரெல்லாம் போட்டு நான் செஞ்சிட்டு இருக்கேன்.
0: சரி, இப்போ போட்டிருக்க தென்னை வந்து முன்னாடி இருந்த தென்னைங்களா இல்ல கஜா புயலுக்கு அப்புறம் புதுசா வச்ச தென்னைங்களா?
1: புதுசா போட்டிருக்கோம்.
0: புதுசா போட்டது என்ன ரகம் போட்டீங்க நீங்க?
1: நாங்க போட்டது குட்டை ரகம்.
0: ஏன் குட்டையும் போட ஆரம்பிச்சீங்க?
1: அது அந்த நேரத்துல புயல் அடிச்சோடனே எங்களுக்கு வேற வழி தெரியல, குயிக்கா வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டோம். இப்ப என்னன்னா எங்களுக்கு பாதிப்பு வந்து அதுல அதிகமா இருக்கு.
0: என்ன பாதிப்பு இருக்கு அதுல?
1: அதிகமா பூச்சி தொல்லை அதிகமா இருக்கு. இப்போ வந்து நான் புதுசா போட்ட இதுல வந்து நம்ம நாட்டு ரகம் நெட்டையை தான் போட்டிருக்கேன்.
0: குட்டை எத்தனை ஏக்கர்ல இருக்கு? இப்ப நெட்டை எவ்வளவு ஏக்கர்ல போட்டிருக்கீங்க?
1: நெட்டை வந்து 5 ஏக்கர்ல இருக்கு. அதுல பூச்சி அடிச்சு போக போக நான் நெட்டை குட்டையை வந்து ஆட் பண்ணிட்டேன்.
0: அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சிருக்கீங்க?
1: மாத்த ஆரம்பிச்சிருக்கேன். அதுல உள்ள கொய்யா வந்து எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது.
0: ஊடு பயிரா போட்டிருக்க கொய்யாவா?
1: ஆமா. இப்ப தென்னை வளர்ந்தோன்னா அந்த கொய்யா எல்லாம் ஒன்னு ஒன்னா டிசப்பியர் ஆகுது.
0: இவ்வளவு நாள் வந்து கொய்யா வச்சுக்கிட்டோம், இப்ப வேற ஏதாவது மாற்று பயிர் மாதிரி போடலாமா? இப்ப இந்த ஒரு சில எல்லாம் கோகோ போடுறாங்க, இது போடுறாங்க, அது மாதிரி ஏதாவது மாற்று பயிர் போடலாமான்னு யோசிச்சு வச்சிருக்கீங்களா?
1: யோசனை இருக்கு சார், கண்டிப்பா நாங்க வந்து அந்த கோகோ போடலான்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். கோகோ வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு.
0: பொதுவா ஒரு பயிர் இல்லாம நீங்க சொன்னீங்க இந்த கஜா புயலுக்கு அப்புறம் ஒரு 2-3 பயிர்ல இருந்து வரணும், இல்ல கூட வந்து ஆடு மாடுகள் எல்லாம் வச்சுக்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி செய்யறதுல என்னென்ன நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க?
1: எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்னோட வீட்டு உணவு தேவை வந்து பூர்த்தி ஆயிருக்கு. மா கிடைக்குது, வாழை கிடைக்குது, கொய்யா கிடைக்குது, பலா கிடைக்குது, எல்லாமே எனக்கு கிடைக்குது. அது கூட கஜாக்கு முன்னால இந்த ஷெட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தேன், போட்டு வச்சு ஆடும் வளர்த்தேன். ஆடு வளர்த்துட்டு ஒருத்தட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் லிபியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்துட்டு திரும்ப அதே ஷெட்டை வந்து திரும்ப ஆடு வளர்க்கணும்னு ஆசை எனக்கு திரும்ப மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக வந்து 3 மாடு வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நாட்டுக்கோழி வந்து அதில் வளர்த்துருக்கேன். ஆரம்பத்தில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் பண்ணேன். அதில் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருந்தனா வெளியிலேருந்து ஒரு தொந்தரவு இருந்தது. உடும்பு, கீரிப்புள்ள, அந்த தொல்லைகள்லாம் அதிகமாக இருந்தது. அதனால இது என்ன பர்மனன்ட் சொல்யூஷன் எப்படி போகணும்னு பார்த்துட்டு கேஜ் டைப்பு, சிக்கன் கேஜ் டைப்பில் வந்து இரும்பில் வந்து மேலே வந்து வெல்டு மெஷ், கீழே வெல்டு மெஷ், சுற்றி தகரம், இரும்பு தகரம் போட்டு அடித்து அதை வந்து டிவைட் பண்ணிட்டேன். அதில் வந்து நம்ம பழைய மெத்தட் படி கோழியை வந்து அட வச்சு அதிலே குஞ்சு வந்து கிட்டத்தட்ட 45 டேஸ் இருக்கும் கோழியும் குஞ்சும். அதுக்கப்புறம் கோழியும் குஞ்சும் எடுத்து வெளில
0: விட்டுருவேன்.
1: வந்து போவோம். விற்பனை வாய்ப்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை.
0: என்னவா குடுக்கறீங்க நீங்க?
1: நான் வந்து 2 விதமா குடுக்கறேன். ஒண்ணு வளர்க்கறதுக்கு கேப்பாங்க, அதுக்கடுத்து இறைச்சி. அதுவும் எப்படி கேக்குறாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் குஞ்சா வாயி கொஞ்சம் அந்த கோழி வந்து கேக்கரிக்கும்பாங்க. கேக்கரிச்சிட்டு ஒரு முட்டை இடும் போது அந்த கோழியை வந்து கேக்குறாங்க. அது பேர் வந்து நம்ம கிராமப்புறத்துல வந்து விடக்கோழிம்பாங்க. ஆனா என்னால வந்து சப்ளை பண்ண முடியல, அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு.
0: ஒரு மாசத்துக்கு எத்தனை கோழி கொடுப்பீங்க?
1: ஒரு மாசத்துக்கு வந்து இப்போ உள்ள இதுக்கு வந்து என்னால வந்து 4 தான் கொடுக்க முடியுது. அதுக்கடுத்து என்னோட தேவைக்கு வந்து மாசம் 3 கோழி நான் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலா 7 கோழி வருது. ஆனா டோட்டலா வந்து குஞ்சு எல்லாம் மொத்தமா சேர்த்தோம்னா 100 இருக்கும்.
0: மாசத்துக்கு ஒரு 4 கோழி வித்தோம்னா கூட ஒரு கோழி 500 ரூபாய்க்கு மேலதான் கொடுப்பீங்க.
1: 500 ரூபாய் கோழி. ஆனா கொட்டைக்கோழி தேவைகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு கூட நெருக்கி 10 கோழி கேட்டாங்க, என்னால கொடுக்க முடியல.
0: இப்ப இதெல்லாம் கூட நம்ம திட்டமிட்டுக்கலாமா? போக போக வந்து இப்ப நமக்கு இந்த மாதங்கள்ல தேவை அதிகமா இருக்கு, இப்ப அந்த சமயத்துல வர்ற மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம், இது மாதிரி ஏதாவது யோசனை எல்லாம் வருதா உங்களுக்கு?
1: அந்த யோசனைக்காண்டிதான் இப்ப அடிஷனலா வந்து ஏற்கனவே 1 கூண்டு தான் இருந்தது, 6 ரூம் இருந்தது. அதை வந்து இப்ப 12 ரூம் ஆக்கியிருக்கேன். இனிமே வந்து 12 தாய்க்கோழியை வந்து என்னால வந்து அதுல வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். அதான் அடுத்து இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்கேன். நான் வந்து மற்றபடி எந்த மெடிசனும் யூஸ் பண்றது இல்ல.
0: கோழிகளுக்கு லசோட்டா இது மாதிரி எல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லையா? கழிச்சலுக்கு எலிச்சலுக்கு எதுக்கும்
1: எதுவும் பண்றது இல்ல. போன வருஷம் கூட எனக்கு வெள்ளை கழிச்சல் வந்து அட்டாக் பண்ணிட்டு, அது என்ன ரீசன் பார்த்தா திடீர்னு மழை பெஞ்சோன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணனா, அந்த கொட்டாயை சுத்தி வந்து தண்ணி ஒரு இந்த சம்மர்ல வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன், எவ்ரி 3 டேஸ் வந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால அதோட பாதிப்பு வந்து இப்ப சுத்தமா இல்ல. பெரிய கோழிக்கு எந்த பாதிப்பும் இல்ல, சின்ன குஞ்சுகளுக்கு மட்டும் 1-2 மோர்டாலிட்டி வருது.
0: சரிங்க. கோழியை பொறுத்த வரைக்கும் மாசம் 2000 ரூபாய் வருமானம் வந்துருது,
1: பிளஸ் நம்ம வீட்டு தேவை அதையும் சேர்த்துங்க
0: 3500 ரூபாய் அப்படி வச்சுக்கலாம். மித்த விஷயங்கள்ல என்னென்ன இதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வருது? ஆடை பொறுத்த வரைக்கும் எத்தனை வச்சிருக்கீங்க? மாடு கிட்ட வளர்க்குறீங்களா?
1: நாட்டு மாடு தான் இப்ப கண்ணு போட்டுருக்கு. நாட்டு மாடு ஒன்னே ஒன்னு வச்சிருக்கேன். அது கூட வந்து சிந்து கிராஸ் ஒன்று இருக்கு.

0: எஸ்சி கிராஸ் ஒன்று இருக்கு,
1: நாட்டு மாடுல இருந்து வர பால் உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா?
0: 1 லிட்டர் தான் கிடைக்குது, அதனால அது எனக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன்.
1: அது என்ன உம்பளச்சேரி மாடா?
0: நாட்டு மாடு தான் அது, உம்பளச்சேரி இல்ல, நாட்டு மாட்டுல ஒரு வகை.
1: மித்ததை வந்து வெளியில கொடுத்துறீங்களா? மித்த ரெண்டு மாடு இருக்கு.
0: ஆமா, இன்னொரு மாடு சிந்து கிராஸ் வந்து ஏற்கனவே வந்து 5 லிட்டர் காலையிலயும் ஈவினிங் 4 லிட்டரும் கொடுத்தது. சேல்ஸ் வந்து லோக்கல்ல பண்ணிக்கிட்டேன், எங்க நெய்பர்ஸ் கிட்டே கொடுத்து லிட்டர் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டாங்க, சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம், அதனால

0: பண்ணிட்டாங்க, சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம். அதனால வந்து எனக்கு தீவனம்லாம் வாங்கி நல்லபடியாக பண்ண முடிஞ்சது. வைக்கோல் வந்து என்னோட இதிலே கிடைச்சிடும், எங்க நிலத்திலே கிடைச்சிடும். அதனால எனக்கு வந்து இந்த டிராக்டருக்கு கட்டுக்கூலி பிளஸ் வந்து தூக்கி அந்த சேர்க்கிற டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தான். ஒரு கட்டு எனக்கு 70 ரூபீஸ் வரும், செலவு ஒவ்வொரு போத்துக்கும் ஒரு 70-80 கட்டு வச்சுக்குவேன்.
1: ஒரு 15 ஏக்கர்கிட்ட நீங்க விவசாயம் பண்றீங்க, அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 மாடு வச்சுக்கலாம்ல உங்களுக்கு? ஏன்னா தொழுவரத்துக்கு இதுக்கெல்லாம் உரத்து தேவைக்காது பயன்படும் இல்லையா?
0: இப்ப வந்து என்னன்னா, இப்ப கஜாக்கு முன்னால வந்து வேலையாள் வச்சு பாத்துட்டு இருந்தேன். இப்ப ஊருக்கு வந்தோம்னா நானும் என் ஒய்ஃபும் நாங்க தான் அந்த பண்ணையை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவோம்.
1: இப்ப பாக்குறதுக்கு ஆள் பத்தாது, நம்ம மட்டும் செய்யறது கஷ்டம்ன்றதுனால அது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தாம இருக்கீங்க. அதுல ஆனா மாடுகளும் உங்களுக்கு உபயோகமா தான் இருக்கு, அதாவது பால் அது இல்லாம இந்த உர தேவைக்கு இதெல்லாம் பயன்படுது.
0: கண்டிப்பா என்னோட இப்ப தென்னந்தோப்புக்கு வந்து இந்த மாட்டு தொழு உரம் தான் போட்டுட்டு இருக்கேன். அதிகமா ரசாயன உரம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஈல்டு வந்து நல்லா வந்துட்டுனாக்க நான் இதே கன்வியூ பண்ணுவேன்.
1: சரிங்க. இப்போ கோழி வச்சிருக்கீங்க, மாடு வச்சிருக்கீங்க, ஆடு எத்தனை? வெள்ளாடா செம்மறியாடா?
0: வெள்ளாடு வச்சிருந்தேன், பார்க்க முடியாததுனால இப்ப வந்து அதோட எண்ணிக்கையை கம்மி பண்ணிட்டேன். நாட்டாடு தான் வச்சிருந்தேன், முன்னாடி 40 ஆடு கிட்ட இருந்தது. இப்ப வந்து அதை ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு 5 ஆடு தான் வச்சிருக்கேன். என்னால அதை சரியா பார்க்க முடியல.
1: ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்க்க முடியலன்ற நம்பர் குறைச்சிட்டீங்க, ஆனா உங்களுக்கு அது வருமானத்துக்கு எப்படி உபயோகமா இருந்தது அதை பத்தி சொல்லுங்க.
0: வருமானம் அதுல இருந்து இருக்கு, ஆனா அதுல வந்து நிறைய நம்ம பாதுகாப்பு நிறைய செய்யணும். நீங்க சொல்ற மாதிரி இந்த வேக்சின் அடுத்து வந்து கொட்டகையெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த பரன்மேல் போடுறது மாதிரி போட்டு பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா வெள்ளாட்டுல வந்து லாபமும் இல்ல நட்டமும் இல்ல.
1: இல்ல நம்ம இப்ப ஆலோசனை ஏதாவது எடுத்துக்கலாம்ல? இப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் தொடர்புல இருக்கீங்க, அதாவது வேளாண்மை அறிவியல் நிலையம் இல்ல இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக கல்லூரிகள் இருக்கு உங்களுக்கு ஒருத்த நாட்டுல, அது மாதிரி ஏதாவது தொடர்புல இருக்கீங்களா நீங்க?
0: பிரச்சனை வரும்போது மட்டும்தான் இந்த கல்லூரியை வந்து தொடர்பு கொண்டு இங்க வருவேன். சப்போஸ் வந்து ஆடு குட்டி போட முடியல அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது தான் இந்த கல்லூரிக்கு வர்றது. மற்றபடி என்னுடைய பயிற்சிக்கு வந்தோம், பயிற்சி எடுத்துட்டு போனோம், அவ்வளவுதான். ஆட்டுல வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பாதுகாப்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் வந்து அதுக்கு அடுத்து கன்டினியூ பண்ணுவேன்.
1: அதாவது பட்டியல ஆடு பொட்டியில போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குறிப்பா நம்ம டெல்டா பகுதியில பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இருக்கிற சூழல் வந்து முன்னாடி இருந்ததோட நிறைய மாறி போச்சு, கால சூழல் மாறி போச்சு, தண்ணி வந்து முன்னாடி மாதிரி இல்ல. இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான கூடுதல் உபரி வருமானம்ன்றது விவசாயம் செய்யற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியமா இருக்கு. இப்போ அடுத்து வேற என்னென்னலாம் செய்யலான்ற மாதிரி ஏதாவது என்ன இருக்கா? ஏன்னா இவ்வளவு பெரிய தென்னை மரம் பண்ண வச்சிருக்கிறோம், இதுல ஊடு பயிரா வேற ஏதாவது போடலாமா? இல்லைன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாட்டு நாய்கள் சிலர் கூட வளர்த்து சில பண்றாங்க.
0: 3 நாட்டு நாய் வச்சிருக்கேன். அது வச்சிருக்கிறதுனாலதான் கீரிப்புள்ள தொல்லை இல்ல. அதனால வந்து ஈவன் வெளி மக்களும் உள்ள வரமாட்டாங்க, அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்.
1: இல்ல ஒரு சில இந்த ராஜபாளையம் இந்த மாதிரி சில நாய்கள் எல்லாம் இருக்குல்ல, அதை வளர்த்து அதை கூட குட்டிங்க வித்து அது ஒரு வருமானமா கூட பாக்குறாங்க இந்த மாதிரியான பண்ணைகள்ல. அது மாதிரி எல்லாம் யோசனை இருக்கா? இப்ப பக்கத்துல இருக்க விவசாயம் பண்றதெல்லாம் ஏதாவது பாத்து நீங்க இது மாதிரி செய்யலாம்லாம் தோணிருக்கா உங்களுக்கு?
0: இல்ல எங்க பகுதியில அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. எனக்கு அடுத்து வந்து நான் என்னோட ப்ராஜெக்ட் வந்து வான்கோழி வந்து வாங்கலான் இருக்கேன். இப்ப திருவாரூர் நம்ம கவர்மெண்ட் இதுல உழவர் மையத்துல வந்து இருக்கு, அங்க வந்து இப்ப புக் பண்ணி வச்சிருக்கேன். அங்க வந்து ஒரு நாள் குஞ்சு வந்து 60 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கிண்ணி கோழி வந்து ஒரு நாள் குஞ்சு வந்து 30 ரூபாய்க்கு தரேன்னாங்க. அது போய் புக் பண்ணி வச்சிருக்கேன், அதை போய் வாங்கிட்டு வரணும். ஏன்னா நான் பியூரா நாட்டுக்கோழி வளர்க்கறதுனால மற்ற கோழியை எனக்கு வந்து வளர்க்கறதுக்கு வந்து இப்ப கொஞ்சம் விருப்பம் இல்லை. நான் மக்களோட தேவை வந்து பியூரா தான் கேட்கறாங்க. மற்ற இதெல்லாம் கிரிராஜா சில் வனராஜா அதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா கிராஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும், நமக்கு விற்பனை வாய்ப்புக்கும் அடுத்து பிரச்சனை வரும். அதனால வந்து நான் வந்து நாட்டுக்கோழியோட நிப்பாட்ட
1: போறேன். இந்த வான்கோழி எல்லாம் ஒரு வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கூட, அதே மாதிரி அதோட சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குன்றத பாத்துக்கிட்டீங்களா? எந்த சமயத்துல அதுக்கு தேவை இருக்குன்றதெல்லாம் பாத்துக்கிட்டீங்களா நீங்க?
0: வான்கோழி வந்து சந்தை வாய்ப்பு வந்து நல்லா பிரகாசமா இருக்கு. இங்க உள்ள இளைஞர்கள்லாம் நல்லா விரும்புறாங்க. நான் ஏற்கனவே வந்து ஒரு 4 வான்கோழி வளர்த்து அவங்க வந்து எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வந்து லைவ் வெயிட்ல தான் கொடுத்தேன். 1 கிலோ வந்து 350 ரூபான்னு போட்டு கொடுத்தேன். நான் வந்து சந்தையில வந்து குஞ்சு வந்து 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அதுல வந்து எனக்கு தீவன செலவு ஒரு 350 ரூபானாலும் 700 ரூபாய் செலவாச்சு. அதுல இருந்து ஒரு 800 ரூபாய் அளவுக்கு லாபம் கிடைச்சது 6 மந்த்ல.
1: அதை பொறுத்தவரைக்கும் நமக்கு உற்பத்தி செலவுன்னு ஏதாவது இருக்கா?
0: அதுல நான் வாங்கினது மட்டும்தான் செலவு, பிளஸ் தீவன செலவு ரெண்டும். அதுக்கு அடுத்து ஓபன் ரேஞ்சில இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பில்லு மற்ற எல்லா தீவனத்தையும் சாப்பிட்டு நமக்கு அதிக தொல்லை இல்லை. வான்கோழி இப்ப எங்க ஏரியாவை மையமா வச்சுதான் என்னோட அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து வந்து ஒரு 15 குஞ்சு வாங்கிட்டு வர போறேன். ஆல்ரெடி 5 குஞ்சு வச்சிருக்கேன். என்னோட இதை பார்த்துட்டு அதை ஃபர்தராக டெவலப் பண்ணுறா பண்ணிக்கலாம்.
1: இப்போ ஊடு பயிராக வேற என்ன போடலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க? கோகோ போடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க?
0: அதாவது நான் போட்டது எல்லாமே இருக்குல்ல, உள்ள கொய்யா வந்து நம்ம பகுதி பாசியெல்லாம் இருக்கு, பழம் இருக்கு, மேங்கோ வந்து இந்த பவுண்டரிஸ்ல வந்து போட்டிருக்கேன். இன்னும் வந்து அதுக்கடுத்து கோகோ தான் போடலாம் அடுத்து.
1: சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமாக அதாவது நம்ம முதல்ல நம்மளோட தேவைக்கு

0: இல்லை எந்த இதுக்கும் செலவு பண்ணாமல் நம்ம தேவைக்கு நம்ம தோட்டத்துலேருந்தே எல்லா பொருளையும் எடுத்துக்கணும், உணவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கணும். எப்பயும் பெரிய அகலக்கலாக வைக்காமல் நமக்கு என்ன செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இது சம்மந்தமாக விவசாயிகள் உங்கள்கிட்ட பேசணும் நினச்சாங்கன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ள ஏதாவது சொல்லுங்க.
1: என்னோட தொடர்பு எண் வந்து 9952664274.
0: நன்றிங்க.
1: நன்றி.
2: பரவாயில்லையே கண்மணி, பேசாம தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் திருநாவுக்கரசு ஐயா கிட்டயே கோழி குஞ்சுகளை வாங்கிக்கலாம் போல.
3: ஆமாக்கா, அங்கேயும் இங்கேயும் ஏன் அலைஞ்சுகிட்டு கிடக்க?
2: அதுவும் சரிதான், பொட்டியில பணம் சேரணும்னா பட்டியில ஆடு மாடுகளை நல்லா பராமரிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கூடவே கோழிகளை வளர்த்தா
3: கோடீஸ்வரரா கூட ஆகலாமாக்கும்.
2: அளவுக்கு மீறின ஆசையா இருக்கே.
3: கோடியில கனவு கண்டாதான் லட்சத்தை அடைய முடியுமாக்கும்.
2: சரி சரி, அந்த போன் நம்பரை இன்னொரு முறை சொன்னா நான் குறிச்சுக்குவேன்.
1: 9952664274.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
5: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் இப்போது உங்கள் கையில். காப்பீடு செய்யும் விவசாயிகளின் வீட்டிற்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம். வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் இத்திட்டம் எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்கும். மழையோ புயலோ இனி கவலை வேண்டாம். இக்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகள் பயிர்களை காப்பீடு செய்து பாதுகாப்பாக விவசாயம் செய்யுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: கண்மணி, கண்மணி
3: சொல்லுங்கக்கா.
2: என்னதான் சந்தோஷமா ஆடு மாடுகளை வளர்த்தாலும் இந்த வறட்சி காலம் வந்துட்டா மட்டும் என் பயிரும் வாடுது, நானும் வாடி வருத்தப்பட வேண்டியதா இருக்கு.
3: என்னக்கா சொல்றீங்க, ஒன்னும் புரியலையே.
2: அட, மாட்டு எரு மறு வருஷத்துக்குன்னு மக்க வச்சு சேமிக்க முடியுது.
3: ஆமா,
2: ஆட்டு எரு அவ்வருடத்துக்குன்னு பயன்படுத்த முடியுது.
3: சரி,
2: ஆனா
3: என்ன இதுல,
2: இந்த வறட்சி காலம் வந்துட்டா கால்நடைகளுக்கு பசுந்தீவனங்களை தேவையான அளவு கொடுக்க முடியல, சேமிச்சு வைக்கவும் முடியல.
3: அடையக்கா, இதான் உன் பிரச்சனையா? டெக்னாலஜி எவ்வளவு வந்துருச்சு தெரியுமா? கால்நடைகளுக்கான வரப்பிரசாதமா இருக்கிறதே அசோலாவும் ஊறுகாய் புல்லும் தான்.
2: என்ன சொல்ற கண்மணி?
3: நம்ம நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் நர்மதா அவங்க கூட, உதவி பேராசிரியர்கள் முனைவர் கார்த்திகேயன், முனைவர் து திருநாவுக்கரசு, மருத்துவர் பிரதிபா, இவங்க எல்லாம் கால்நடை பண்ணையாளர்களா பேசுற உரையாடல கேளு.
6: வணக்கம்மா.
7: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
8: வாப்பா வேலுசாமி, வாப்பா அறுமுகம், நான் நல்லா இருக்கேன், நீங்களே எப்படி இருக்கீங்க? முதல்ல எல்லாரும் உக்காருங்க. உங்க ஆடு மாடெல்லாம் எப்படி இருக்கு?
6: நல்லா இருக்கங்கம்மா. ஒரு சில சந்தேகம்மா, உங்களை பாத்துட்டு கேட்டுட்டு போலான்னு வந்தேம்மா.
8: சொல்லுப்பா, என்ன சந்தேகம், என்ன வேணும் உங்களுக்கு?
6: அம்மா, நான் நம்ம ஆர்மோட போன்ல வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு அசோலா அப்புறம் அந்த ஊர்காய் புல் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுமா. நீங்க தான் வாட்ஸ்அப்ல எதை வந்தாலும் கால்நடை சம்பந்தப்பட்ட தகவல்களா இருந்தா நம்ம கால்நடை மருத்துவரை ஆலோசிக்காம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிருந்தீங்களா? உங்ககிட்ட விளக்கம் கேட்டுட்டு போலான்னு வந்தேம்மா.
8: சரிப்பா, முதல்ல வந்து நம்ம வந்து அசோலாவை பத்தி பேசலாம்.
7: சரிம்மா, கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
8: அசோலா அப்படிங்கறது பரணி வகையை சார்ந்த நீர்ல அப்படியே மறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தாவரம். பொதுவா வந்து நம்ம வந்து இந்த தாவரத்தை வந்து நம்ம ஊர்ல எல்லாம் மூக்குத்தி செடின்னு சொல்லுவாங்க.
6: அது என்னமா மூக்குத்தி செடி?
8: வேலுசாமி, இந்த செடியோட இலையை பாத்தீங்கன்னா அப்படியே மூக்குத்தி மாதிரி இருக்கும். முக்கோண வடிவத்துல அப்படியே ஒன்னு மேல ஒண்ணு அப்படியே எதிர்வரிசையில அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். நீர்நிலையில பாத்தோன்னா அப்படியே முழுசா படர்ந்து பச்சை பசேல்னு ஒரு கம்பள விரிச்ச மாதிரி இருக்கும். வேலுசாமி,
7: இந்த அசோலா தாவரத்தோட பயன்களை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே.
8: இந்த அசோலா தாவரத்துல வந்து 25-30% வரைக்கும் புரத சத்து இருக்குப்பா. இது வந்து ஒரு மிகச்சிறந்த புரத சத்து உள்ள ஒரு தாவரம். 14-15 சதவீதம் வரைக்கும் நார் சத்து இருக்கு, 3-4 சதவீதம் வரைக்கும் கொழுப்பு சத்து இருக்கு, 15-20 சத்து வரைக்கும் சாம்பல் சத்து இருக்கு. இது மட்டும் இல்லாம கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, மணி சத்து, அப்புறம் சுண்ணாம்பு சத்து இருக்குப்பா அறிமுகம். ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து அசோலா அப்படியே 2 மடங்கா வளரும் திறன் உள்ளது. இது ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்புல நம்ம பார்த்தோம்னா ஒரு வருஷத்துல 250

0: வந்து 300 டன் அசோலா வந்து நம்ம உற்பத்தி செய்யலாம். இது மட்டும் இல்லப்பா, அசோலாவில லிக்னின் அப்படிங்கிற பொருள் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால எளிதில் ஜீரணிச்சிரும். இந்த அசோலாவை நெல் வயல்ல நீர் ஆவியாகாம தடுப்பதற்கு பயன்படுத்தலாம், காற்றில் உள்ள நைட்ரஜனை வந்து நிலைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஹெக்டேருக்கு 4 கிலோ தலைச்சத்தை வந்து நிலை நிறுத்த நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். அறிமுகம் இப்ப ஆடு மாடு கோழி போன்ற நம்ம கால்நடை வளர்ப்புக்கும் வந்து அசோதா வந்து ஒரு நல்ல புரசத்துள்ள தீவனமா இருக்கு. நம்ம கால்நடைகளுக்கும் இதை கொடுக்கலாம்.
1: சரிங்கம்மா, நம்ம கால்நடைக்கு எந்த அளவுல கொடுக்கலாமா, எப்படி பலன் கொடுக்குங்கம்மா?
0: அசோலாவை பசுந்தீவனமாவோ இல்ல வந்து அப்படியே காய வச்சு உலர் தீவனமாவோ நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பால் கறக்கிற கரவி மாடுக்கு பார்த்தோம்னா 1 to 1.5 kilo வரைக்கும் கொடுக்கலாம். ஆட்டுக்கெல்லாம் வந்து ஒரு 300 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். கோழிங்களுக்கு ஒரு 25 to 30 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். இப்ப அசோலா வந்து நம்ம மாட்டுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்து வந்தோம்னா 15 to 20% பால் உற்பத்தி வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதோட வந்து சினைப்பிடிக்கும் திறனும் அதிகரிக்குது. இப்ப கோழிகளுக்குன்னு பாத்தீங்கன்னா அசோலா உள்ள அந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கறது வந்து என்ன பண்ணுதுன்னா முட்டையோட எடையை வந்து அதிகரிக்குது. மஞ்சள் கருவோட அடர்த்தி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு பாருமுகம். 1 கிலோ அசோலா எடுத்துக்கிட்டோம்னா இப்ப அது 1 கிலோ புண்ணாக்குல என்ன சத்து இருக்கோ அதே சத்து இதுல இருக்கு வேலுசாமி. 1 கிலோ புண்ணாக்கோட விலை இப்ப எவ்வளோ, 45 to 55 ரூபா வரைக்கும் இருக்கு. ஆனா நீங்க 1 கிலோ அசோலா உற்பத்தி செஞ்சீங்கன்னா 1 ரூபா வரைக்கும் தான் செலவாகும். அப்படின்னா நீங்க அசோலாவோட முக்கியத்தை புரிஞ்சுக்கோங்கப்பா.
2: புரியுதுங்கம்மா, இவ்வளவு முக்கியத்துவம் தான் அசோலாவை எப்படிமா வளர்க்கறது?
0: சரி வாங்க வேலுசாமி, நம்ம வந்து அணியாபுரத்துல இருக்கிற கனகா தோட்டத்துல வந்து அசோலா வந்து உற்பத்தி செஞ்சிருக்கோம். வாங்க நம்ம அவர் தோட்டத்துக்கு நேர்ல போய் பாத்துக்கிட்டே பேசலாம்.
2: சரிங்கம்மா.
3: அம்மா வணக்கங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம்மா கனகா, நாங்களாம் நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கோங்கம்மா.
0: நாங்க அசோலா இருக்கிற தொட்டியை பாக்கலாம்னு வந்தோம்மா.
3: வாங்கம்மா அந்த தொட்டியை பாக்கலாம்.
0: வேலுசாமி, அசோலா வந்து நெல் வயல்ல இல்ல சிமெண்ட் தொட்டியில இல்ல கனகா மாதிரி குழியில நம்ம வளர்க்கலாம். இப்ப குழியில வளர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து 6 அடி நீளம், 3 அடி அகலம், 1 அடி ஆழம் அப்படி ஒரு பள்ளம் தோண்டிக்கணும். அப்புறமா அந்த பள்ளத்துல வந்து சில்பாலின் ஷீட் இருக்குல்ல அதைய இல்ல வீட்டுல வந்து நம்ம பயன்படுத்தாம இருக்கிற பேனர் கூட அந்த குழி மேல போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும், அது கீழே உளுந்துராத மாதிரி அந்த குழியோட ஓரத்துல இந்த சீட்டு மேல செங்கக்கல்ல வந்து வச்சிடணும். இது வந்து குழியை வந்து நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறது. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ செம்மண்ணை அந்த குழியில வந்து அப்படியே சீரா போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 3 கிலோ சாணத்தை கரைச்சு ஊத்தணும். கடைசியா 10 சென்டிமீட்டர் உயரம் வர்ற வரைக்கும் தண்ணி ஊத்தணும். அப்புறம் 30 கிராம் சூப்பர் பாஸ்பேட் வந்து குழியில போடணும். இப்படி போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு நாள் முழுவதும் அப்படியே அந்த மண்ணும் சாணமும் சூடு தணியிற வரைக்கும் அசோலா வந்து போடாம அப்படியே குழி அப்படியே விட்டுறணும். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அசோலா வந்து நம்ம எடுத்து குழியில போடணும். இல்ல நம்ம வந்து ஒரு நாள் விடாம அப்படியே போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மண்ணு சாணத்தோட சூடு தாங்காம அசோலா வந்து காஞ்சு போயிடும். அதனால ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சுக்கோங்க, ஒரு நாள் கழிச்சுதான் அசோலாவை போடணும். எவ்வளவு போடணும் அப்படின்னா 1 கிலோ அசோலாவை குழியில போட்டு அது மேல கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் அறிமுகம். அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அசோலா வந்து நல்லா வளர்ந்துருக்கும். அந்த குழியில இருந்து தினமும் 1 கிலோ வரைக்கும் நம்ம வந்து அசோலா வந்து அறுவடை பண்ணலாம். இப்ப அறிமுகம், நீங்க வந்து நெல் வயல வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்ப 5 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த நெல் வயல்ல வந்து தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கணும். 1 சென்ட் நிலத்துல பாத்தனா 5 கிலோ அசோலாவை தூவி விடணும். 2 வாரத்துல என்ன ஆகும், அந்த 1 சென்ட் நிலம் முழுவதும் அசோலா வந்து வளர்ந்துரும்.
1: அப்படின்னா நான் நாளையில இருந்து மொட்டை மாடியில அசோலாவை வளர்க்கிறேன்மா?
0: ஆறுமுகா முதலுக்கே மோசம் போயிடும்பா. அசோலா பராமரிப்புல இன்னும் நிறைய முறைகள் இருக்கு, அதையும் கேட்டுட்டு பண்ணுப்பா.
1: சொல்லுங்கம்மா வேறம்மா.
0: அசோலா வந்து அதிக வெப்பம் இல்லாத சூரிய ஒளி வந்து நேரடியா படாத நிழலால இடமா பார்த்துதான் நம்ம வளர்க்கணும் அறிமுகம். இப்ப மர நிழல்ல கூட அசோலா வளர்க்கலாம். கோடை காலத்துல வந்து வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும், அந்த வெயிலோட தாக்கம் இல்லாம நம்ம பாத்துக்கணும். வெயில் ரொம்ப இருக்கிறப்ப நேரடியா சூரிய ஒளி வந்து அசோலா மேல பட்டுச்சுன்னா அசோலா கருகிடும்பா. அதனால நம்ம என்ன பண்ணோம், அந்த பச்சை நிறத்துல இருக்கிற நிழல் வலைகள் இருக்குல்ல அதை வந்து அசோலா தொட்டி மேல நம்ம வந்து கட்டிட்டு வளர்க்கலாம். இப்ப அசோலா வந்து ஆடு மாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா கழுவணும். ஏன்னு பார்த்தோம்னா அந்த சாணி நம்ம கரைச்சு ஊத்துறோம் இல்லையா, அதனால அந்த சாணியோட வாசம் வந்து அந்த அசோலால இருக்கும். அதனால நல்லா கழுவி சுத்தம் செஞ்ச பிறகுதான் நம்ம இந்த அசோலாவை ஆடு மாடுகள் கொடுக்கணும், அப்பதான் அது நல்லா சாப்பிடும். அது இல்லாம பார்த்தோம்னா மழை காலங்கள்ல வந்து கொஞ்சம் சூரிய ஒளி அப்படியே வர்றப்ப உலர்த்தி நம்ம கொடுக்கலாம். தினமும் வந்து இந்த வளர்ந்த அசோலாவை வந்து அறுவடை செஞ்சிடணும். இருக்கும். அப்பதான் வந்து புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 10 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு பங்கு தண்ணீரை மாத்தணும். இப்ப நீங்க 9 குடம் தண்ணி ஊத்தி இருக்கீங்க அப்படின்னா 3 குடம் தண்ணி எடுத்துடணும். அப்படி செய்யறப்ப வாரம் ஒரு முறை வந்து 2 கிலோ சாணத்தை திருப்பி போடணும். 10 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டை நம்ம போடணும். இப்படி போட்டாதான் அசோலாவோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாசம் ஒரு முறை என்ன பண்ணணும்னா, அந்த மண்ணு போட்டோம் இல்லையா, அதுல வந்து 1/3 பங்கு

0: மண்ணை எடுத்து மாத்தணும். ஆறுமுகம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நாள் முழுவதும் அந்த மண்ணும் சாணியும் சூடு தண்ணீர் வரைக்கும் அந்த அசோலா தொட்டியில் நம்ம போடக்கூடாது. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். மண்ணையும் சாணத்தையும் வேற குழியில ஊற வச்சு அதுக்கு பின்னாடி தான் நம்ம அசோலா குழிக்குள்ள போடணும். இது எத்தனை வருஷம் நீங்க வளர்த்தினாலும் இந்த ப்ரொசீஜரை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இப்ப அசோலாவில் வந்து கால்நடைகளுக்கு நம்ம வந்து கொடுக்கறோம். மிகச்சிறந்த புரத சத்துள்ள தீவனத்தை மாடுகளுக்கு கொடுப்பதோடு அதோட தீவன செலவையும் நம்ம வந்து குறைக்கிறோம்.
1: ரொம்ப நன்றிங்கம்மா. அசோலா பத்தி நல்லா எங்களுக்கு விளக்கமா எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கம்மா. அடுத்து எனக்கு அந்த ஊர்கா புல்ல பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கம்மா.
0: நம்ம ஊர்ல கால்நடைகளுக்கு வந்து பசுந்தீவனம் வந்து நம்ம எப்ப கொடுக்கறோம், மழை காலத்துல தான் கொடுக்கறோம். ஏன்னா அப்பதான் வந்து மழை பெய்து நம்ம பயிரிடுறோம், பசுந்தீவனம் கொடுக்கறோம். கோடை காலத்திலயோ இல்ல வறட்சி காலங்களிலே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பசுந்தீவனம் கிடைக்கிறது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஆறுமுகம், இந்த வறட்சி காலங்கள்ல வந்து நம்ம எப்பயுமே சோளத்தட்டு, இந்த வைக்கோல், உலர்ந்த கடலைக்கொடி, இதுதான் வந்து நம்ம வந்து கொடுக்கறோம். இப்படி இந்த தீவனத்தை மட்டும் நம்ம கொடுக்கும் போது கால்நடைகளுக்கு வந்து என்னன்னா போதுமான சத்து பொருள் எல்லாம் இருக்காது, குறைவா தான் இருக்கும். அப்புறம் தீவன பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறையும் வந்து அந்த காலத்துல இருக்கிறதுனால நம்மளால வந்து பயிர் வகை தீவன பயிர்களையும் நம்மளால வளர்க்க முடியாது. அதனால என்னன்னா இந்த மாதிரி வறட்சி காலங்கள்ல நம்ம கறைவக மாடுகளுக்கு வந்து சரியான பசுந்தீவனம் அளிக்கணும். அப்படி அளிக்காம போனா மாடுகளோட பால் உற்பத்தியும் சினைப்பிடிக்கும் திறனும் குறைஞ்சு விடும். அதுக்குதான் ஊறுகாய் புல்ல வந்து தயாரிக்கிறோம். உங்களை மாதிரி விவசாயிகள் வந்து ஆர்வமா இருக்கிறதுனாலதான் இந்த அசோலா, ஊறுகாய் புல் இதெல்லாம் உற்பத்தி செஞ்சு வறட்சி காலத்தை நம்ம வந்து சமாளிக்கலாம்.
2: புரியுதுங்கம்மா, அது என்ன ஊறுகாய் புல்
0: கணக்கா? மழை காலத்துல வந்து அதிகமா கிடைக்கிற அந்த பசுந்தீவனத்தை அதோட தன்மை மாறாம குறைஞ்ச அளவுல ஊட்டச்சத்து இழப்போட அந்த பயன்படுத்துற முறைதான் சைலேஜ் அப்படிங்கிற ஊறுகாய் புல்.
3: ஓ அப்படிங்களாமா, சரிங்கம்மா. இந்த ஊறுகாய் புல்ல எப்படிமா தயாரிக்கிறது?
0: நம்ம இந்த மக்காச்சோளம், சோளம், இப்படி தானிய வகை தீவன பயிர் இருக்குல்ல, அதை என்ன பண்ணணும்னா இந்த பூ பூக்கிற தருணத்துல அப்புறம் கம்பு நேப்பியர் ஒட்டு புல்ல வந்து தீவன பயிர்களையும் 1.5 மீட்டர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அறுவடை செஞ்சு ஊறுகாய் புல் தயாரிக்கலாம். இப்ப ஊறுகாய் புல் தயாரிக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு குழி வெட்டணும். அந்த குழி வந்து தண்ணி தேங்காத மேடான இடமா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம் இருக்கிற மாதிரி ஒரு குழி எடுத்துக்கணும். அதுல இந்த குழியில வந்து நம்ம 500 to 600 கிலோ வரைக்கும் பசு தீவனங்கள் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்ப இந்த பூ பூக்கிற தருணத்துல இருக்கிற அந்த பயிர்களை வந்து நம்ம அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு 2 to 3 மணி நேரம் வரைக்கும் வெயில்ல வந்து உணர்த்தணும். அதோட அந்த தீவனத்தோட ஈரப்பதம் வந்து 65% to 70% மாறிடும். இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற தீவனத்தை தான் வந்து நம்ம வந்து ஊறுகாய் புல் தயாரிக்க பயன்படுத்தணும். அப்புறம் இந்த தீவன பயிர்களை வந்து சிறு சிறு துண்டுகளா வெட்டணும். அதாவது 2 to 3 சென்டிமீட்டர் அளவுல துண்டா வெட்டி சைலேஜ் குழியில 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வைக்கோல முதல்ல பரப்பிடணும். அப்புறம் நறுக்கண தீவன பயிர் வந்து 100 கிலோவுக்கு நம்ம போடணும். 100 கிலோ போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா அழுத்தணும். அழுத்தணும்னா என்ன, நல்லா காலை வச்சு நல்லா மிதிக்கும் போது இந்த நறுக்கி போட்ட தீவன பயிருக்கு இடையில வந்து கொஞ்சம் கூட காத்தே இருக்க கூடாது, காத்தே இல்லாம வெளியேத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 2 கிலோ வெள்ளப்பாகையும் 1 கிலோ உப்பு கரைசலையும் கரைச்சு அந்த பசு தீவனத்து மேல தெளிக்கணும். இது ஒரு லேயர் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது இப்ப 3 கிலோல வந்து பசு தீவனத்தை வந்து போட்டு நல்லா துளி கூட காத்து இல்லாத மாதிரி வெளியேத்திட்டு திருப்பி என்ன பண்ணணும், இந்த வெள்ளப்பாகு 2 கிலோவையும் 1 கிலோ உப்பு கரைசலையும் அந்த பசு தீவனத்து மேல தெளிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு லேயர் லேயரா போட்டு காத்த நல்லா அழுத்தி வெளியேத்தணும். இந்த சைலேஜ் குழியில வந்து தரையிலிருந்து 1 to 1.5 மீட்டர் வரைக்கும் நம்ம தீவன பயிர்களை அடுக்கலாம். இதுல வந்து ஒரு 500 கிலோ வரைக்கும் நம்ம பசு தீவனத்தை அடுக்கிடலாம். இப்ப அடுக்கிட்டு கடைசியா என்ன பண்ணணும்னா திருப்பி ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வைக்கோலை போட்டு நல்லா அழுத்தி விட்டு அது மேல என்ன பண்ணணும்னா ஈர மண்ணை பூசணும். நல்லா ஈர மண்ணு கொஞ்சம் கூட இடமே இல்லாத அளவுக்கு ஈர மண்ணை பூசி காத்து போகாம இருக்கணும். அதை 45 to 60 நாள் வரைக்கும் மூடி வச்சிடணும். இப்படி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல தரமான ஊறுகாய் புல் நம்மளுக்கு கிடைக்கும். தரமான ஊறுகாய் புல் அப்படியே அந்த குழியை திறந்த உடனே பல வாசனை வரும், பொன் நிறத்துல மஞ்சள் கலர்ல இருக்கும். அப்புறம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அமிலத்தன்மை வந்து 3.5 to 4.5 வரைக்கும் இருக்கும் வேலுசாமி.
1: சரிங்கம்மா, இந்த ஊறுகாய் புல் கால்நடைக்கு எவ்வளவுமா கொடுக்கலாம்?
0: கறவை மாட்டுக்கு பார்த்தோம்னா அந்த ஊறுகாய் புல் வந்து முதல்ல வந்து 5 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஆறுமுகம். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதிகப்படுத்திக்கிட்டே வந்து 20 கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்ப ஆட்டுக்கு எல்லாம் பார்த்தோம்னா 1 கிலோ வரைக்கும் நம்ம இந்த ஊறுகாய் புல்ல கொடுக்கலாம்.
3: சரிங்கம்மா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக இந்த ஊறுகாய் புல்ல பத்தியும் அசோலா பத்தியும் நல்ல விளக்கமா சொன்னீங்க. நீங்க சொன்னதை எல்லாத்தையும் நாங்க கண்டிப்பா கடைபிடிக்கிறோம்மா. இப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. நன்றிங்கம்மா.
0: நல்லது வேலுசாமி.
1: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: சந்தோஷமா போயிட்டு வாங்க.
1: ரொம்ப நன்றிங்கம்மா.
4: நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் நர்மதா, அப்புறம் உதவி பேராசிரியர்கள் முனைவர் கார்த்திகேயன், முனைவர் திருநாவுக்கரசு, மருத்துவர் பிரதீபா, இவங்க எல்லாரும் பங்கேற்ற உரையாடல் நெசமாலுமே வறட்சி காலத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத புரிய வச்சிருச்சு.
5: ஆமாக்கா.
4: கண்மணி
5: சொல்லுங்க.
4: ஈம்பிட்டு காலமா கால்நடைகளை வளர்க்கறேன்.
5: ஆமா.

0: அசோலாவும் ஊறுகாய் புள்ள பத்தியும் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கிறேன். அது சரி கண்மணி, எப்படி இந்த மாதிரி தகவல்கள்லாம் உனக்கு தெரியுது?
1: முத்துலட்சுமி அக்கா, நீ களத்துல இறங்கி வேலை பாக்குற ஆளு.
0: ஆமா,
1: ஆனா நான் சார் கூடவே காலேஜ் காலேஜா போயி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்படுறவங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான்.
0: அதுதான் உன் வேலை.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
3: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: நேரம் இப்பொழுது 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுடெல்லியில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூகம் தொடர்பாக அவர் கலந்தாலோசிக்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக நாளை ரஷ்யா செல்கிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 27வது இந்தியா ரஷ்யா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். தொலைக்காட்சிகளில் 12 நிமிட விளம்பர கால வரம்பை நீக்குவது தொடர்பான அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டும் தொலைக்காட்சிகள் விளம்பர வருவாயை பெருமளவில் சார்ந்திருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபினைலிஃப்ரைன், குளோர்ஃபினரமின், மாலேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கப்படக்கூடாது என மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இப்பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களிலும் 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுப்பார் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சின்ன சொக்கிக்குளத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்த அவர் பல்கலைக்கழகங்களை சீரமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரட்டை கதவு ஆட்டோகிளேவ் அல்ட்ராசவுண்ட் கருவிகளின் பயன்பாட்டை அவர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கூடுதலாக 1500 செவிலியர்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து கிராமப் பகுதிகளுக்கு செல்லும் புதிய வழித்தட பேருந்துகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். 2027ஆம் ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக வரும் 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம்

ஆயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனடியாக அதிகரித்துள்ளது. தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 23ஆம் தேதி வரை பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிடங்களில் வரும் 24-25 தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், இன்று தமிழகத்தின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவிலில் பெரிய திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் நாளை தொடங்குகிறது. 2 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.

பாடல் கேட்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறது அந்த உணர்வே வேற. அந்த உணர்வோட உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இரவு இசை இனிமை. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க 0431-246-102-1, 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, தொடக்கமாக கவிஞர் வாலி எழுதிய பாடல் அது. இந்தியன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஏ ரஹ்மான் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சோழன்லதான் பாடியிருப்பாங்க. தொடக்கமாக அந்த பாடல் கேட்டோம். கலக்கலாக அடுத்த பாடல் கேட்க வர நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் ஈச்சமலிருந்து பேசுகிறேன் மேடம்.
0: ரங்கராஜ். ரங்கராஜ். ஐயா, என்ன பாடல் வேணுங்க ஐயா? தொடக்கமாக வந்திருக்கீங்க, ஒரு நல்ல பாட்டாக கேளுங்க பார்ப்போம்.
1: முள்ளு மலர்.
0: சரிங்க, நன்றிங்க சார்.
1: ஆ சார், நன்றிங்க சார்.

0: 8:16 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் மலையாளப்பட்டியிலிருந்து செந்தில்குமார் பேசுறேன் மேடம்.
0: செந்தில்குமார் சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: மேடம், எனக்கு சின்ன தாய் படத்துல இருந்து நான் ஏரிக்கார மேலிருந்து ஜெசஸ் ஐயா பாடல் மேடம்
0: கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டையிலிருந்து பேசுறேன் சார்.
0: பேர்
1: விஜயராகவன்.
0: ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? படத்துல இருந்து இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடல்.
0: இந்த பாட்டு உங்களுக்கு ஏன் பிடிக்குதுன்னு கேட்டா, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால கேட்கறேன்னு சொல்லாம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. சிறப்பான காரணத்தை.
1: சிறப்பான காரணம் என்னன்னா, நான் படிக்கிற காலத்துல இந்த பாட்டு வந்தது.
0: மனப்பாடமா தெரியுமோ?
1: மனப்பாடமா ஓரளவு தெரியும், ரொம்ப அதிகமா தெரியாது.
0: சரிங்க சார், சரிங்க சார். அதுதான் சிறப்பு, வேற ஒன்றும் சிறப்பு இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: வைரமுத்தோட முதல் பாடல் அது.
1: ஆமாங்க சார், அது ஒண்ணு. அடுத்து எஸ்பி பாலசுந்தரோட குரல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது, அவர் பாடல ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா. அதாவது பாரதி ராஜா படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடிய முதல் பாடல் அதுவும்.
1: முதல் பாடல். ஆமாங்க சார்.
0: நன்றிங்க சார்.
1: நன்றி சார். தேங்க்யூ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலை வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை 8:27 நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறத பார்க்கலாம். வணக்கம்
1: சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: படம் என்றென்றும் காதலுங்க, ஜலக்கு ஜலக்கு ஜம் காஷ்மீர் ரோஜா.
0: சொல்லும் போதே எப்படி உற்சாகமா சொல்றீங்க.
1: எல்லாமே
0: சூப்பரா இருக்குங்களா? சரிங்க, நீங்க கேட்ட பாட்டு இப்ப கொடுத்துடலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோட்டாத்தூர் கிராமம் டி கோவிந்தாஜி சார்.
0: சே, அழகா இப்போ இந்த பத்திரத்துலலாம் எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி விளக்கமாக நிறுத்தி நிறுத்தி சொல்கிறீங்க, சூப்பராக. சரிங்க,
1: உதயகீதத்திலேருந்து ஒரு பாடல் போடுங்க சார்.
0: நன்றிங்க சார், நன்றி.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க சார்.

0: இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிறவங்க யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மகரம் முஞ்சாவிலிருந்து குருமூர்த்தி பேசுறேன் மேடம். நிகழ்ச்சி எல்லாம் அருமையா போயிட்டே இருக்கு மேடம். பாடம் ஒவ்வொரு நேரமும் ஒரு ஒரு முத்து முத்தான பாடலா கேக்குறாங்க மேடம்.
0: நீங்க என்ன முத்து கேட்க போறீங்க, முத்தா பவளமா?
1: நான் முத்து கேட்கல மேடம், மஞ்சளா கேட்கலாம்.
0: மஞ்சளா கேக்குறீங்களா?
1: ஆமா.
0: சரி, என்ன மஞ்சள் அது?
1: இது சக்கரை தேவன் என்ற படத்துல இருந்து. மஞ்சள் பூசும், மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசும், கொஞ்சி பேசும் கொஞ்சும் பை

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: பெருவமணி பழையூர் சரவணன் பேசணும் சார்.
0: பழையூர் சரவணன்.
1: ஆமாம் சார், நல்லா
0: சொல்லுங்க.
1: இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் அருமையாக இருக்கோம் சார்.
0: இரவு உணவு முடிஞ்சிருச்சா?
1: என்ன சார்,
0: சார் நைட்டு சாப்பிட்டீங்களா?
1: நைட்டு இந்த மாதிரி தான் சார் சாப்பிடணும்.
0: தான் சாப்பிடணும். பொதுவாக என்ன சாப்பிடுவீங்க ஐயா? இப்போ சாதமா இல்லை டிஃபனா?
1: சாப்பாடு தான் சார் சாப்பிடுவேன்.
0: சாப்பாடு தான்.
1: ஆமாம், நமக்கு வந்து வாழை வேலைங்க தான் செஞ்சுட்ருக்கோம்.
0: ஓஹோ, சரி சரி.
1: அதெல்லாம் நமக்கு இட்லி தோசைலாம் பிடிக்காது.
0: சாப்பாடு சாப்பிட்டா தான் கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் வேறு.
1: சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றி சாப்பிட்டா சோறு திங்கிற மாதிரி இருக்காது.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரி, பரவாயில்ல. உங்கள் கருத்தோடு நானும் உடன்படுறேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வெங்காயம் போட்டு பழைய சோறு சாப்பிட்டா அது உடம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்
0: அது. அது காலையில் தான் சாப்பிடுவாங்க, நைட்டும் சாப்பிடுவாங்களோ?
1: காலைல நான் கொண்டு போகிறது வெங்காயம் தான் பெரும்பாலும் கொண்டு போவேன்.
0: சரிங்க சரிங்க,
1: சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் உடம்பு வெயிலுக்கு.
0: சரி சரி, அப்படியே சுகமான ஒரு பாட்டு கேளுங்க. என்ன பாடம்
1: போடுங்க சார்.
0: ஓகே ஓகே, நன்றி.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர்ல சதீஷ்குமார் பேசுறேமா.
0: சதீஷ்குமார் ஐயா, ரயில்ல
1: அப்படிங்களா?
0: பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்களா?
1: இல்ல, பக்கத்துல இருக்கமா.
0: பக்கத்துல இருக்கீங்க. வாக்கிங் போகும்போது அப்படியே ஒரு பாட்டு கேட்டுட்டு போயிடலான்றதுக்காக அப்படியா?
1: ரயில்வே குடியிருப்பில் இருக்கோம்.
0: ஓ, அங்கேயே தான் இருக்கீங்க. சரிங்க, என்ன பாடல் வேணும் நினைக்கிற கழிச்சியில?
1: இரட்டை வால்குருவில இருந்து ராஜராஜ சோழன் பாட்டு கொடுங்க.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. பாடல்

0: இன்றைய இரவு இசை இனிமை நிறைவு செய்ய வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: திருச்சி மாவட்டத்தில் கோண்டகுச்சி சந்தனராஜ்.
0: சந்தனராஜ், சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்? நேரம் குறைவாக தான் இருக்குது, பாட்டு கேட்டலாமே.
1: ஒரு பாட்டு நல்ல பாடலாம்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி.

0: Thank you so much.
1: You were listening to a discussion on BRICS Roadmap for AI Skills and Sustainable Tourism. The participants were Anil Trigunayath, former ambassador, and Meghna Bose, anchor. This program was produced and presented by the News Services Division of Akashvani.
2: Spotlight.
3: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: ரம்யமான இரவு பொழுதில் மென்மயமான இசை மழையில் நாம் இணைந்திருக்கின்றோம். திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸின் இனிய ராகத்தில் வரும் முதல் கானம் இது.

0: கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: சலசலத்து ஓடும் நீரோடையின் சத்தமாக, இரவின் முத்தமாக, திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் இது இனிய ராகம். இனிய ராகம் தரும் அடுத்த பாடல் இது.

மேகலை, உங்களை நினைவிற்கு. நமது திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 10:45 சிறுகதை நேரம். நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் நிறைவு பகுதி. பகல் 12:10 சூரியகாந்தி அப்பாவின் பெட்டி நாடகம் இடம்பெறுகிறது. இணைந்திருக்கின்றோம் நாம் இனிய ராகத்தில்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.